0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை FM 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா?

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய்

அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. அவர் ரொம்ப நல்லவர், யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல மனிதர். ஆனா தூரத்துல அவரை பார்த்ததுமே ஓடி ஒளியக்கூடிய நபர்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் பயமுறுத்தினது என்னன்னா, யாரை பார்த்தாலும் அவங்கள நிறுத்தி தொணத்தொணன் ரொம்ப நேரம் பேசக்கூடிய குணம் அவர்கிட்ட இருந்தது. நாட்கள் போக போக இதுதான் பிரச்சனைன்னு அவருக்கு தெரிஞ்சாலும் அதுல இருந்து விடுபட வழி என்னன்னு தெரியல. இப்படி விடாம தொடர்ந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கக்கூடிய மனிதர்களை ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா டாக்கஹாலிக்ஸ்ன்னு சொல்றாங்க. பேச்சே இவர்களுக்கு போதைப் பொருள் போல் ஆகிவிடுகிறது. இப்படிப்பட்ட நபர்களை எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். நம்ம உறவினர்கள் அல்லது நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இல்ல நாமளே கூட அப்படிப்பட்ட நபரா இருக்கலாம். இப்படி அளவுக்கு மீறி விடாம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறத ஒரு நோய்க்கு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு பிரச்சனையா மாறிடுச்சு. கேக்குறவங்களுக்கு அழுப்பையும் சலிப்பையும் வெறுப்பையும் எரிச்சலையும் கொடுக்குது. இப்படி பேசிட்டே இருக்கிறதால என்ன பேசுறோம் அப்படின்றதே புரியறதில்ல. கவனமா பாதுகாக்க வேண்டிய ரகசியங்களை அவிழ்த்து விட்டுடுவாங்க. தேவையில்லாத காரியங்களை சொல்லி மற்றவங்களுடைய நேரத்தை வீணாக்கிட்டு அதுவும் தெரியாமலே இருப்பாங்க. சொல்லக்கூடாத விஷயங்களை சொல்லி மற்றவங்களுடைய கோபத்தை பகைய சம்பாதிச்சுக்குவாங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா, நட்பு, திருமண வாழ்வு, அலுவலகத்தில் உள்ள நல்ல பெயர், பதவி உயர்வு, இந்த மாதிரியான முக்கியமான காரியங்களை கூட இந்த நோய் அழிச்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இத்தனை ஆபத்துகள் இருக்கிறதாலதான் இந்த நோய் நம்மளை பாதிக்காம பாதுகாக்கிறதும், ஒருவேளை பாதிக்கப்பட்ட நபரா இருந்தா அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்பவே அவசியம். இந்த பிரச்சனையால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு டான் லயன்ஸ் அப்படின்ற எழுத்தாளர் சில வழிமுறைகளை சொல்லியிருக்காரு. அது என்னன்றத தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல, எப்போல்லாம் எதுவும் பேசாம இருக்க முடியுமோ அப்போல்லாம் எதுவுமே பேசாதீங்க. பணத்தை யாராவது வாரி அரைச்சுக்கிட்டே போவாங்களா? தேவையானப்போ மட்டும் பையில இருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த தருணத்துல எதுவும் பேச தேவையில்லை அப்படின்றப்போ வாயை இருக்க முடிக்கணும். ரெண்டாவது, சில வார்த்தைகளை பேசினதுக்கு அப்புறமா நிறுத்தணும், ஆழமா சுவாசிக்கணும். நாம சொன்ன வார்த்தைகளை வாக்கியங்களை பக்கத்துல இருக்கக்கூடிய நபர் உள்வாங்கி புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு நேரம் கொடுக்கணும். மூணாவதா, தொலைபேசியில இருந்து பேசுறது, மெசேஜ் அனுப்புறது, புகைப்படங்களை எல்லாம் பதிவு செய்யறது, இது எல்லாத்தையும் குறைக்க ஆரம்பிக்கணும். நாலாவதா, ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது எதுவும் சொல்லாம எதுவும் செய்யாம அமைதியா இருக்கணும். கடைசியா, மத்தவங்க பேசும்போது அவங்க சொல்றத பொறுமையா கவனமா கேட்கக்கூடிய கலைய கத்துக்கணும். இந்த மாதிரி நுணுக்கமா கடைபிடிக்க தொடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வாழ்க்கையில இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த வழிமுறைகளை பின்பற்றி இடைவிடாமல் பேசிட்டே இருக்கக்கூடிய நோயில இருந்து தப்பிச்சாலே அல்லது மீண்டுட்டாலே நம்ம வாழ்க்கை வளமையானதா மாறும். இந்த நாள் உங்களுக்கு வளமையான நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷர் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
0: என்னடா நீ, உங்க வீட்ல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
3: அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1, 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
4: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
5: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
6: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
5: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
7: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
10: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி பகை திறந்தெறிதல், அதிகாரம் 88, குறள் எண் 873. ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன், தான் தனியாக நின்று பலரின் பகைமையை தேடிக் கொள்பவனே ஆணவம் பிடித்தவன் என்பதை விட அறிவலி என்பதே பொருத்தமாகும். தன்னந்தனியனாய் இருந்து பலருடைய பகைமையை சம்பாதிக்க கூடாது, அது மோசமான சூழலை உருவாக்கிவிடும் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறளை நமக்கு உணர்த்துறாரு. தனியனாய் நின்று பலருடைய பகையை சம்பாதிக்கும் போது மன அமைதி இழக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். எப்பவுமே ஒருவித பயமும் பதற்றமும் நம்மள அறியாமலே நமக்குள்ள தொற்றிக்கொள்ளும். இதனால் நிம்மதியும் மன அமைதியும் பறி போயிடும். நமக்கு ஒரு ஆபத்து அல்லது இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்மளை சுத்தி யாரும் உதவுறதுக்கு முன் வர மாட்டாங்க. பலருடைய பகையால் தனிமைப்பட நேரிடலாம். நாம செய்யக்கூடிய தொழில், வேலை அல்லது சமுதாய வாழ்க்கையில் பலருடைய எதிர்ப்புகள் நம்மளுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா அமைஞ்சிடும். ஆக நம்மளால

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட சுவைய கண்டுபிடிக்க காரணமா இருக்கிறதே நாக்கு தான். அந்த நாக்கு கட் பண்ண மாதிரி ரெண்டு துண்டா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு அதோட நாக்கு ரெண்டு துண்டா தான் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அந்த உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, பாம்பு தான். பாம்புக்கு மட்டும் கிடையாது, பாம்பு மத்த ஊர்வன வகையை சேர்ந்த நிறைய விலங்குகளுக்கு நாக்கு ரெண்டா பிளவுபட்டு தான் இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர்வன பிராணிகளுக்கு மூப்பத்திறன் ரொம்ப கம்மியா தான் இருக்குமா. அதனாலதான் நாக்க வெளியே நீட்டி ரெண்டு பக்கத்துல இருந்து வர்ற வாசனைய உணர்ந்து அதுக்கேத்தாப்புல ஊந்து போகுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில கதையல்ல உண்மை. கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரடீஸை சந்திக்க ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதும் என்ன பேசணும் அப்படின்னு கேக்குறாரு. உங்க நண்பர் செய்த செயலை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ, என் நண்பருடைய செயலை பத்தி பேசணுமா? அப்படின்னா நான் உங்ககிட்ட மூணு கேள்விகள் கேட்கிறேன். மூணு கேள்விகளுக்கும் ஆம் அப்படின்ற பதில் வரணும். இல்லை அப்படின்ற பதில் வந்தா நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப முதல் கேள்வியை முன்வைக்கிறாரு. நீங்கள் எனது நண்பரை பற்றி அவரது செயல் பற்றி சொல்ல போகும் செய்தியை கண்ணால் கண்டீர்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்லை அப்படின்ற பதில் வருது. நீங்கள் சொல்ல போகும் செய்தி நல்ல செய்தியா அப்படின்னு கேக்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் சொல்ல போகும் செய்தியால் உங்களுக்கோ எனக்கோ எனது நண்பருக்கோ அல்லது வேறு எவருக்கோ ஏதாவது நன்மை உண்டாகுமா அப்படின்னு கேக்குறாரு. மூணாவது கேள்விக்கும் இல்லை அப்படின்ற பதில். உடனே கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரடீஸ் என்ன சொன்னாரு தெரியுமா? யாருக்குமே நன்மை தராத, நல்ல விஷயமும் அல்லாத, உங்கள் கண்களால் காணாத எனது நண்பரின் செயல் பற்றி என்னிடம் பேச வேண்டாம். இந்த உலகில் தவறு செய்யாதவர் என எவருமே இல்லை, மன்னிக்க முடியாத குற்றம் என எதுவுமே இல்லை. தயவு செய்து வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்தவோ பிறரை தீர்ப்பிடவோ இனிமேல் செய்யாதீர்கள் அப்படின்னு அறிவுரை கொடுத்து அனுப்பிட்டாரு. வந்தவர் எதுவுமே பேச வார்த்தைகள் இல்லாம அமைதியா போயிட்டாரு. புறங்கூறுதல் அப்படின்றது கீழ்மையான ஒரு செயல், அறம் கூறுதலே நல்ல ஒரு செயல். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை, நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் இஸ்மா. கலிங்க நாட்டில் கபிலபுரம் சிங்கபுரம் அப்படின்னு ரெண்டு ஊர் இருந்தது. அந்த ரெண்டு ஊர்களையும் இரண்டு சகோதரர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. ரெண்டு சகோதரர்களுக்கு இடையில் மன வருத்தம் இருக்கிறதால ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிற மாட்டாங்க. ரெண்டு ஊர்களுக்கு இடையில் மக்கள் போக்குவரத்து கிடையாது. ஆனால் வியாபாரிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழல்ல கபிலபுரத்திலிருந்து சங்கமன் அப்படின்ற வியாபாரி

தன்னுடைய ஆபரண வியாபாரத்திற்காக சிங்கப்பூருக்கு அடிக்கடி போயிட்டு வர்றாரு. ரொம்ப நேர்மையான வியாபாரி, அதனால மக்கள் எல்லாரும் அவருடைய ஆபரணங்களை தான் தேர்ந்தெடுத்து வாங்குவாங்க. அதே நேரத்துல சிங்கப்பூரத்துல இருந்த பரதன் அப்படின்ற ஆபரண வியாபாரிக்கு இந்த சங்கமன் மேல பெரிய வெறுப்பு இருந்தது. தன்னுடைய தொழிலுக்கு போட்டியா இருக்கக்கூடிய சங்கமனை எப்படியாவது ஏதாவது செஞ்சிடணும், அவனை வளர விட கூடாது அப்படின்ற எண்ணம் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே வந்தது. அதனால என்ன பண்றாரு, தன்னுடைய நட்டு மன்னரை போய் சந்திக்கிறாரு. கபிலபுரத்திலிருந்து வரக்கூடிய சங்கமன் அப்படின்ற வியாபாரி, வியாபாரத்துக்காக நம்ம நாட்டுக்குள்ள வரலமன்னா உங்களையும் நமது நாட்டையும் வேவு பார்ப்பதற்காகவே வருகிறான், உடனே அவனை சிறையில் அடைத்து விடுங்கள் அப்படின்னு ஆலோசனை சொல்றாரு. ஏற்கனவே தன்னுடைய சகோதரன் மேல வெறுப்பா இருக்கக்கூடிய மன்னன் சங்கமனை விசாரிக்காம சிறையில அடைச்சிடுறாரு. இத தெரிஞ்சுகிட்ட சங்கமனுடைய மனைவி, அரசனை மீறி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ற வேதனையில, என்னுடைய கணவருக்கு இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கிய மனிதனுக்கும் இதே நிலை உருவாகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு தன்னுடைய உயிரை விட்டுட்டாங்க. அடுத்த பிறவியில இதே பரதன் தான் கோவலனா பிறக்கிறான். பாண்டிய நாட்டுக்கு வியாபாரத்திற்காக வரக்கூடிய சூழலில் பாண்டிய நாட்டு மன்னனால் விசாரிக்கப்படாமல் தண்டிக்கப்படுகிறான். ஆக முற்புறவில் அவன் செய்த துரோகம் மறுபிறவியில் அவனுக்கே கிடைத்து விட்டது. கோவலனுடைய முற்புறவி பற்றிய புராண கதை தான் இது. ஆனா இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்னன்னா, மற்றவர்களுடைய குறைகளை பழிகளை இல்லாத இடங்களில் புறங்குறி திரிபவர்கள் தங்களை அறியாமல் செய்யும் சொந்த தவறுகளில் கூட மிக கொடிய இழிவான செயல்களை தேர்ந்தெடுத்து பிறரால் பழிக்கப்படுவார்கள். ஒருத்தர் தான் கூட இல்லாதப்போ அவருடைய குறைகளை நாம பேசுறோம் அப்படின்னா, நம்மளுடைய குற்றம் குறைகளை மற்றவர்கள் ஆராய்ந்து நம்மளுடைய முகத்திற்கே சுட்டி காட்டி இழிவுபடுத்துவார்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனாலதான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு புதிய நாள், நல்ல நாள், சிறப்பான நாள் வந்து தொடங்கிருச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இன்னைக்கு 3/6/2026 அப்படின்ற ஒரு நல்ல நாளில் காலையில் 7:07 ஆயிடுச்சு. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டில் இன்னும் கடலோ சேஃபம் 90.4 விழுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நேற்று ஒரு 10 மணி இருக்கும், 10 மணிக்கு நான் வந்து நைட் டியூட்டி இந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஆஃபீஸில் வந்து இருக்கேன். இருக்கும்போது ஏதாச்சும் பண்ணலாம், ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளியே போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் நிற்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது, அதுவும் நிலாவுக்கும் அந்த காற்றுக்கும் சவுண்டே இல்லை, நம்ம ஊரில் எந்த சத்தமுமே இல்லை, எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போய் அடைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் முட்டை மாடியில் போய் நிற்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக, மனசுக்கு மகிழ்வாக, கூட யாருமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நானே தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இரவு நேரத்தில் நல்ல காற்று, இதமான காற்றாக வந்து அடிச்சிட்ருக்கு, அதுவும் அந்த நிலாவுக்கும் அதுக்கும் நான் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது. இன்றைக்கி நைட்டு யாருக்காச்சும் வந்து வேலை விட்டு இல்லாமல் இருக்கீங்க, வீட்டில் ஒரு மாடி இருக்குது அப்படின்னா இந்த மாடிக்கு 10 மணிக்கு மேலே போங்க, சத்தமே இருக்காது, சுற்றி காற்றும் நிலாவும் மட்டும்தான் நமக்கு துணையாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, இப்போ இன்றைக்கான வானிலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, தென்மேற்கு திசையிலேருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 26 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 30°C. இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். நல்ல காற்று அடிச்சிட்ருக்கு. இந்த காற்றை நான் சொன்ன மாதிரி இரவு நேரத்தில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் தான் காற்றடிச்சா ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இது நல்லா தான் இருக்கும். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: மற்றும்
0: தெங்காசி
5: தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சா?
6: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
5: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
7: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4

நேரம் சரியாக 7:22 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன்.

இப்போ அடுத்ததான், நேற்று வந்து ஒரு 10 மணி போல் வந்து நம்ம மொட்டை மாடல நின்று நிலா பார்த்துட்டு இருந்தோம் ஒரு கதை சொன்னலையா, அதே மாதிரி தான் நிலா மட்டும் பார்க்கல, இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து பார்த்தேன், அதை தான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறோம். என்னென்னா, நம்மளுடைய பாம்பன் பாலம் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாலம், ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அது எப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் எல்லோரும் பார்க்க வராங்க, வந்து நின்றுட்டு ஃபோட்டோக்கள்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்து போகிறாங்க. நமக்கு பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து ஒரு மாதிரி பாம்பன் பழம் தானே அப்படின்ற அளவுக்கு வந்து வந்துருச்சு, பாம்பன் பழமா அப்படின்ற ஆச்சரியமாக நமக்கு இப்போ பார்க்கும்போது இருக்காது பெருசாக. இப்போ அவ்வளோ பார்த்துட்டு நம்ம பாம்பன் பழத்தை, இருந்தாலும் உங்களுக்கு இந்த பாம்பன் பழத்தோட அழகை பார்க்கணும், திரும்ப வந்து இது பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக ஆகா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு திரும்ப நினைக்கணும் அப்படின்னா, இரவு நேரத்தில் நம்ம பாம்பன் பழத்தை போய் பாருங்கள். ஃபுல்லாக லைட்டுனா நல்லா எரியும் போது, எரிய சமயத்தில் போய் பாம்பன் பழத்தை பாருங்கள், ரெண்டு பக்கம் நல்லா வெளிச்சத்தோட பாம்பன் பழத்தை பார்க்க அவ்வளோ கிராண்டாக ஒரு பிரம்மாண்டமாக வந்துருக்கும். நம்ம பாம்பனில் தான் இருக்கமா இல்லை வெளியூரில் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் லைட்டும் பாலவும் மட்டும்தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் அந்த லைட்டு ரொம்ப நாளாக எரியவே இல்லை நம்ம ஊருக்குள்ளே, அந்த லைட்டு அந்த பாம்பன் பழத்தில் எரியவே இல்லை. நைட்டு கொஞ்சம் நேரம் கரண்ட்டு போச்சு பார்த்திங்களா, ஒரு 10 ஒரு 11 மணி போல கரண்ட் வந்து இருந்திருக்காது, கரண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம பாம்பன் பழத்தில் இருக்கக்கூடிய விளக்குகளை வந்து சரி பண்ணாங்க. அதை நான் வந்து பார்த்தேன், பார்த்துட்டு சரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பேசலாம் அப்படின்னா வந்து போனேன். அது மாதிரி நாங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்க வந்து வேலை பார்க்குறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி அதில் வந்து ஏறி மாற்றுவாங்களா இல்லை எப்படி மாற்றுவாங்க, ஏணி வச்சு மாற்றுவாங்களா அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய க்ரெயின், அந்த க்ரெயினில் நிற்கிறது மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் மேலே நின்றுட்டு ஒவ்வொரு லைட்டாக வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப ஒரு பயமே இல்லாமல் அவ்வளோ தூரத்தில் கடல் மேலே இருக்கக்கூடிய பாலத்தில் இந்த க்ரெயின் மூலமாக அந்த லைட்டை வந்து மாற்றிட்டாங்க. நாளைக்கு இல்லை இன்றைக்கி இரவு பார்க்கும்போது நம்ம பாம்பன் பழம் பல பல பலன்னு ஜொலிக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லா விளக்கும் வந்து எரிய போகுது. நல்ல இந்த வேலைகளை வந்து பார்த்த நம்ம அதிகாரிகளுக்கு ஒரு நன்றி வந்து சொல்லிடலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கி என்ன தினம், என்ன நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா June 3 ஞாபகம் இருக்கா மாணவ மாணவிகளே? நாளைக்கு June 4 June 3 அடுத்த நாள் June 4 தானே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அது June 4 கிடையாது, June 4. நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போனோம். ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிட்டிங்களா? நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் நிச்சயமாக பண்ணி வச்சுட்ருப்பாங்க. அப்பாடா போயிட்டு வாப்பாராசா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பாங்க. உண்மையிலேயே நான் நிறைய பேர்கிட்ட வந்து பேசின வரைக்கும் எப்போ இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும், எதுக்கு 3 தள்ளி போச்சு, June 1 ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு எப்போ இந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அம்மா அப்பாக்களுக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏக்கத்துக்குலாம் விட சொல்கிற மாதிரி இன்னும் 1 தான் இருக்குது. நாளையிலேருந்து எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டு சந்தோஷமாக வந்திருக்கலாம். மாணவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், பெற்றோருக்கும் சந்தோஷமாக வந்திருக்கும். இந்த மாதிரி தான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நிறைய அறிவிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. 1வகுப்புலேருந்து 3வகுப்பு வரைக்கும் புதிய பாடத்திட்டமே வரப்போகுது, ஏற்கனவே இருந்த பாடத்திட்டம்னா இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் 11th 12th இந்த மாற்றங்கள் வந்து வரலாம். ஏன்னா வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஒரு ஆட்சி வந்திருக்கு அப்படின்னா அதில் சில பல மாற்றங்கள் அதில் வந்து பண்ணுவாங்க. அவங்களோட புதிய அமைச்சர், புதிய கல்வி அமைச்சர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கனால அவங்களோட மேற்பார்வை கீழே சில மாற்றங்களை வந்து புத்தகங்களை வந்து கொண்டு வரலாம். அப்படி என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன மாற்றம் வந்தாலும் நம்ம படிச்சதே ஆகும். படித்தா தான் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆக முடியும், மார்க் கிடைக்கும், அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் வந்து போக முடியும். அதனால் அடுத்து இன்றைக்கி 1 நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இல்லை நல்லா படுத்து தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போங்க. நல்லா இருங்க, வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 7:44 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படினு பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் விலை மாற்றங்கள் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 110 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 101.55 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,864 ரூபாய்க்கும் 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,500 ரூபாய்க்கும் 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,225 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பன்தங்கத்தின் விலை 22 கேரட் 116,000 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். பெரிய அளவுக்கு மாற்றங்கள்லாம் இல்லை. அந்த 116,000 ரூபாய்க்குள்ளே தான் ரொம்ப நாளாக வந்து இந்த விலையெல்லாம் வந்து சுற்றிட்டே இருக்குது. பார்ப்போம் என்றைக்காச்சும் விலையை வந்து மாறுதா, ஏற்றங்கள் வந்து ஆகுதா அப்படின்னு. இப்போதைக்கும் அதில் வந்து ஏற்றங்கள் எதுவும் பெருசாக வந்து இல்லை, அதே விலையில் தான் வந்து சில பல நாட்களாகவே அது வந்து போயிட்டுருக்கு. அடுத்ததான் வந்து பார்க்கும் பொழுது ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வானத்தில் ஒரு சூப்பரான நிகழ்வு வந்து நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ நடக்கிறதுக்கு அப்படின்னா அக்டோபர் 31 1999 அக்டோபர் 31 இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இது திரும்ப வந்து நம்ம வானத்தில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் இது என்ன நிகழ்வு எதுக்கு அப்படின்னா அரிய வகை ப்ளூ மைக்ரோ மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிலா கொஞ்சம் பெருசாகவும் தெரியுமா, ஊதா கலர்லையும் தெரியுமா, ஊதா கலரில் நம்ம வந்து நிலாவை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வு வந்து இன்னும் சில பல நாட்களில் வந்து நடக்கிறதுக்கு அப்படின்னு. அது ஒரு இப்படி ஒரு நிகழ்வு வந்து நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொன்ன நிலையில் இப்போ வந்து 2வது முறையாக வந்து நடக்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் வந்து நடக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதனால் இப்படி ஒரு ஊதா கலர் நிலாவை வந்து பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும்னு சில நாட்களில் பார்ப்போம் கிடைக்குதா என்ன அப்படின்னு. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ செஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்ற

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கி நம்ம சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு கனவான, நம்ம சின்ன வயசு நமக்கு எல்லாருமே வாங்கணும்னு ஆசைப்படுற ஒரு பொருள், ஒரு வாகனம், சைக்கிள். சைக்கிளுக்கான தினம். சின்ன வயசுனாவே சைக்கிள் தான். பயல்களை பற்றி நம்ம வந்து பேசுகிறாவே இந்த சைக்கிளை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்கவே முடியாது. இப்போ தான் ஃபோன், டிவி, லேப்டாப்பு சிஸ்டம் எல்லாமே, அப்போ சைக்கிள் மட்டும்தான். சைக்கிள் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிச்சு சைக்கிளை வாங்கி ஓடிட்டுருப்போம். அவ்வளோ ரேஸ் வந்து வச்சுட்ருப்போம். வீலிங் அடிக்கிறது என்ன, எல்லாரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது என்ன, என்னென்னமோ பண்ணிகிட்ருப்போம் சைக்கிள் வச்சு. நானும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பேட்டி வந்து எடுத்தேன். இந்த மாதிரி நம்ம நண்பர்கள்ட்ட உயர்ந்து போய் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு பிடிக்கும், உங்கள்கிட்ட கடவுள் வந்து நேராக வரம் வந்து கேட்டால் என்ன வரம் கேட்பீங்கன்னா, அதில் 4-5 பசங்க சொன்னது சைக்கிள் மட்டும்தான். சைக்கிள் கொடுத்தா போதும், நாங்கள் ஜாலியாக இருப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி சைக்கிள்னாலே சந்தோஷமாக இருந்த காலங்கள் எல்லாம் ஒரு காலமாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி உலக சைக்கிள் தினம். அதனால் சைக்கிள் இப்போ வந்து ஓட்டுறமா அப்படின்னு கேட்டால் ஓட்டுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம சைக்கிள் ஓட்டலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது பிடிக்கும், பிடிச்ச ஒரு விஷயமாக வந்துருந்துச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலம் பொக்கில் வந்து மாறிடுச்சு. இப்போ எல்லோரும் வந்து ஓட்டுறது அப்படிங்கிறது பைக் ஓட்டுறோம், காரனாக ஓட்டுறோம், நிறைய ஒரு டிராஃபிக் ஆகிட்டே தான் வந்துருக்கு. எங்கேயாச்சும் போய்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான போகிற மாதிரி சூழலில் பக்கத்தில் தான் போகிறீங்கன்னா, சைக்கிள் இருந்துச்சுன்னா சைக்கிளில் போங்க. சைக்கிள் அப்பப்போ ஓட்டி பழகினீங்கன்னா உடலுக்கு நல்லது. உடம்பு அப்பப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள்லாம் குறையும். அப்போ அங்கே உடம்பு வேர்வை வேர்க்கறதுனாலே உடலுக்கு நல்ல பலமும் வந்து கிடைக்கும். இப்படி பல அட்வைஸ்களை நானே வந்து போட மாட்டேன். இன்றைக்கி நம்ம நேசகர நிகழ்ச்சியும் சைக்கிள் பற்றா இருக்கப்போது 7 மணிக்கு நீங்கள் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியும் இந்த சைக்கிள் தினத்துக்காக இருக்கப்போது 2 நிகழ்ச்சியும் தவறாமல் வந்து கேளுங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், ரீசனபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளாா்.

0: போதும் இல்லாத வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா அதில் கூறியுள்ளார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியால் 80% குறு சிறு விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்கான திட்டங்களை அரசு எடுத்து வருவதாக கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற குறைந்த நாட்களிலேயே மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 5 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பால் பயனடைந்துள்ள விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிலையில், ஒரு சிலரின் தூண்டுதலால் குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வருவதாக திரு நிர்மல்குமார் குறை கூறினார். பணி நியமன ஆணை வழங்கியதில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக திரு கே என் நேரு இருந்தபோது அந்த துறையில் பணி நியமனம் வழங்குவதற்காகவும் டெண்டர்கள் வழங்கவும் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்துள்ள அமலாக்கத்துறை திரு கே என் நேரு வரும் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக கோரி சம்மன் வழங்கியுள்ளது. தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைக்குளம் ஏரி தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் மந்தைக்குளம் கண்மாய் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் துறை சார்ந்த அலுவலர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது தூர்வாரும் பணிகள் தரமான முறையில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தினார். தொடர்ந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி வீரபாண்டி மற்றும் பழனிச்செட்டிப்பட்டி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்தார். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதழியல் கல்வி நிறுவனத்தின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். ஆர்வமுள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு இதழியல் மற்றும் ஊடகவியல் துறைகளில் தரமான கல்வியை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதே சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் கூறினார். இதற்கான விதை முந்தைய ஆட்சியில் போடப்பட்டது என்றும் அதற்கான பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம் தொடங்கி சத்தீஸ்கட் விதர்பா வழியாக வட தமிழகம் வரை நீடிக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட தமிழகத்தின் 22 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பருவமழை சற்று தாமதமாக நாளை தொடங்கும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்மேற்கு பருவமழை நாளை முதல் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்தது. வழக்கம்போல் ஜூன் 1ஆம் தேதி துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை துவங்குவதில் காலதாமதமாக ஏற்பட்டதாக வானிலை மையம் அறிவித்த நிலையில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது சாரல் மழை துவங்கிய நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஜூன் முதல் வாரத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் இங்குள்ள குற்றாலம் அருவிகளில் புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். தென்காசி மாவட்டத்திலிருந்து

இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே சண்டை நிறுத்தம் தொடர்பாக அதிகாரிகளின் நிலையிலான நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் தொடங்கியது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் நான்கு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. பட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மீனாட்சி மதன் ராயை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்தியர் மலைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தமிழகம் மற்றும் கேரள அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுபிஐ மூலம் மே மாதத்தில் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள இருங்காட்டுக் கோட்டையில் உள்ள ஹுண்டாய் நிறுவனத்தில் நேரிட்ட தீ விபத்து குறித்து அந்நிறுவன பிரதிநிதிகளுடன் மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா, திரு தென்னரசு ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் செம்பியம் உட்பட 11 காவல் நிலைய ஆய்வாளர்களை இடமாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அரக்கோணம் ரயில் நிலைய பணிமனையில் பராமரிப்பு பணிகளை முன்னிட்டு இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகளில் செய்யப்பட இருந்த மாற்றங்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் சாலை உட்கட்டமைப்புக்கான மத்திய அரசின் நிதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய முந்தைய அரசின் திட்டங்கள் தொடரும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் நாளை தொடங்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:30 ஆயிடுச்சு. இப்போ நம்ம கூட இன்றைக்கான மீன் விலை நிலவரத்தை கொடுக்க நம்ம கேப்டன் ராஜனா இணைஞ்சிட்டாங்க. அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
3: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லாருக்கும்.
2: காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணே?
3: நல்லா இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
2: எல்லாரும் ரொம்ப சிறப்பா இருக்கோண்ணே.
3: எல்லாரும் சிறப்பா இருக்குன்னு கடலூர் எப்பவும் சார்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போலாம்.
2: போயிடலாண்ணே.
3: காலை நிலவரப்புறம் கடலூர் சிவப்பு பிரகாரம் இந்த விலை நேரம் மக்கள் நிலவரம் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கடற்கரை நிலவரங்களை சொல்லி அந்த மக்களுக்கு மீன் வியாபாரங்கள் மற்றபடி வாங்குற நிலைமையில பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா, இது 5:30 இருந்து கிட்டத்தட்ட 7-8 ஏலக்கடை முடிஞ்சிருது பொதுவாக எப்பவுமே. இன்றைக்கு நிலவரம் எப்படின்னா, எல்லா வல்லமுமே நேற்று அப்படித்தான், இன்னைக்கு அதை விட ஒரு வல்லங்களுமே கடலுக்கு போல. இருந்தாலும் கடற்கரை பகுதியில கரையோரமா வலைகள் விட்ட வல்லங்கள், ரெண்டாவது அந்த கூட்டு மீன் இதுகள் வந்துச்சு. அதை பத்தி நம்ம சொல்லுவோம். விலைகள்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு விலைகள் இன்னைக்கு. 250 போன அவிலி மீன் நல்ல கொஞ்சம் பருஞ்சேசி இன்னைக்கு 380 அந்த அளவுக்கு போயிருக்கு. பொடி மீன் 200 குறைஞ்ச மீன்கள் இல்ல. அதே மாதிரி பொடி ஓரா முதக்கண்டுமே வந்து 180 சால மீன் வந்து, சால சூட கலந்த மீன் வந்துட்டு 160 ரேஞ்சில் கடற்கரைய. இது நம்ம ஏலக்கடை பகுதியில் ரேட்டுன்னு சொல்லிக்கிறேன். அடுத்து பாறை மீன்லாம் 700-750 போயிருக்கு. பாறை நல்ல அந்த கூட்டுல இருந்து வந்த மீன்கள் எல்லாமே இன்னைக்கு கூட்டு மீன்கள் தான் கொஞ்சம் அதிகமாச்சு. பெரும்பகுதியா அந்த சுங்காங்கழுது, அதாவது ஆக்கினாங்கழுதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு 100 இன்னைக்கு 200-250 ரேட்டு குத்துச்சு. அதே மாதிரி பொடி சூவாரை 70-80 இருக்கிற சூவாரையெல்லாம் இன்னைக்கு 200 ரேஞ்சில் விட்டுச்சு. அந்த அளவுக்கு மீன்கள் ரொம்ப, ஆனா மீன்கள் வராதனால அந்த வியாபாரிகளுக்குள்ளேயே அந்த மாதிரி எடுக்க முடியாத சூழ்நிலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாங்க. இப்போ மீன்கள் ரொம்ப வரல. இதுதான் கடற்கரை நிலவரம். ஒவ்வொரு நாளும் இன்ன கூடி வாங்கி பயனடைறவங்க வெள்ளனையே 4:30-5 நீங்க கடற்கரைக்கு வந்துடணும். அப்பந்தான் நல்ல வெரைட்டியா பார்த்து எடுக்க முடியும். ஏன்னா நிறைய வல்லங்கள் போக முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு காற்றுக்கிழமால இருக்கிறதுனால நிறைய வரல அப்படிங்கிற சொல்லிட்டு நிறைய கடுமையான ரேட்டு. இதுல குறைவுன்னு சொன்னோம்னா, எப்ப மீடியமானு சொன்னோம்னா, நண்டு மட்டுமே 500-550 வித்துருக்கு. சில பொடி நண்டுகள் 300-350 வித்துருக்கு. கனவா வந்து 450 ரேஞ்சு கூட வந்து கனவா மீன் விற்கல. இது மட்டும்தான் மீடியம். மற்றபடிலாம் மீன்களுக்கு பூரா ரேட்டுகள் கொஞ்சம் கூடத்தான்ங்கிறத சொல்லிட்டு நிறைவு செய்வோம்.
2: சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா தகவலுக்கு.
3: நன்றியா.
2: காற்றோட வேகம் அப்படிங்கிறது வந்து நம்ம கரையிலேருந்து பார்க்கும் போதே அதிகமாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் இல்லாமல் காற்று வந்து கடல் மேலேயுமே அதிகமாக இருக்கனால நம்ம கடலுக்கு நிறைய வல்லங்கள் வந்து போகலை. அதனால சில பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க நம்ம மீனவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அண்ணனுக்கு நன்றி. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலூர் எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கங்காறு தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி எலியும் தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா இல்ல. ஆனா பாலைவனத்துல வாழ்ற கங்காறு எலி தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாவே தண்ணியே குடிக்காதான். பின்ன அதுக்கு நீர்ச்சத்து எங்க இருந்து வருது தெரிஞ்சுக்கலாமா? பருப்பு சின்ன சின்ன பூச்சின்னு சாப்பிடுற கங்காறு எலி சாப்பாட்டுல இருந்தே நீர்ச்சத்தை எடுத்துக்கிறது. அதே சமயம் பகல் நேரத்துல வளைய விட்டு வெளியே வராம நைட் நேரத்துல சாப்பாடு தேடி போறதுனால உடல் நீர்ச்சத்தை இழக்கிறதும் இல்ல.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் மீண்டும் நாளைக்கு வந்து பள்ளிக்கு வந்து போகக்கூடிய நம்ம மாணவ மாணவிகளுக்கு மனதார ஒரு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நல்லபடியாக வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க, ஜாலியாக வந்து படிங்க, புது கிளாஸுக்கு வந்து போகிறீங்க, புது நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க, புது ஆசிரியர்கள், புது புத்தகங்கள் எல்லாமே புதுசு புதுசாக இருக்க போது சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி கடைசி நாள், விடுமுறை நாளோட கடைசி நாளில் வந்து இருக்கும். எவ்வளோ நாள் ஆச்சுல லீவ் விட்டு, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஏப்ரல் மாதமாக மார்ச்சில் விட்டாலே தெரியல, ரொம்ப நாளுக்கு முன்னாடி விட்டாங்க. 2 மாசத்துக்கிட்ட வந்து கணக்கு வந்து வரப்போகுது. 2 மாசமும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ ஸ்கூலுக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளைன்னு கடலூர் சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோயம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப் டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலிலூர் ரகுமானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறியவுள்ளார். நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு பட்டியலின மேம்பாட்டுத் திட்டத்தின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அத்தகைய திட்டங்களை திறம்பட நடைமுறைப்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அவர் அறிவுறுத்தவுள்ளார். பட்டியலின மக்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள 32,000 மாதிரி கிராமங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் டாக்டர் வீரேந்திரகுமார் ஆய்வு செய்ய இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். அவருடன் அந்நாட்டு வெளியுறவுத்துறை, நிதி மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர்கள் உள்ளிட்ட உயர்நிலைக் குழுவும் புதுதில்லி வரவுள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், வெனிசுலா அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளதாக கூறினார். இந்த பேச்சுகளின்போது வர்த்தகம், முதலீடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்து துறைகளில் இந்தியாவும் வெனிசுலாவும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அவர் கூறினார். வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீடு மற்றும் வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பல துறைகளில் ஆழமான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் வெனிசுலா அதிபரின் வருகையின்போது ஆலோசிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இயின் விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்காக அதிநவீன தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து ஒருநபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆன்ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் என்ற சேவை கொள்முதல் செய்யப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலாளரை மத்திய கல்வி அமைச்சகம் பணியிட மாற்றம் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி ராதா சௌஹான் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய பால புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் ஜூலை 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. துணிச்சல் மிக்க செயல், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கும் சிறார்களுக்கு ஆண்டுதோறும் பால புரஸ்கார் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் வழங்கப்படும் இந்த விருதுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஐநா பொதுச்சபையின் 81வது கூட்டத்திற்கான தலைவராக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் கலிலூர் ரகுமான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஐநா பொதுச்சபையில் இதற்காக நடைபெற்ற தேர்தலில் சைப்ரஸ் நாட்டின் சிறப்பு தூதர் ஆண்ட்ரியஸ் ககௌரிஸை விட 8 வாக்குகள் அதிகம் பெற்று கலிலூர் ரகுமான் தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு 99 வாக்குகள் கிடைத்தன. வரும் செப்டம்பர் மாதம் தொடங்கி ஐநாவின் கொள்கை முடிவுகள் மற்றும் பிரதிநிதிகள் அமைப்புக்கு இவர் ஓராண்டு காலம் தலைவராக இருப்பார். தமது தேர்வு குறித்து கருத்து தெரிவித்த கலிலூர் ரகுமான், மனித உரிமைகளுக்கு உட்பட்டு இந்த பதவியை தாம் வகிக்க இருப்பதாகவும் தமது பதவிக்காலத்தில் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் வாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே ஐநா பொதுசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கலிலூர் ரகுமானுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் திரு டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான சாலை மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கான மத்திய அரசின் நிதி விடுவிப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரை மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சந்தித்து இதற்கான கோரிக்கையை வைத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஆதவ் அர்ஜுனா, சாலை பாதுகாப்பு கொள்கைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தமிழ்நாட்டில் விபத்துகளை குறைப்பது, முக்கிய உயர்மட்ட மேம்பாலங்களின் சீரமைப்பு மற்றும் நவீன திட்டமிடல்கள், 4 வழி சாலைகளை 6 வழி சாலைகளாக விரிவாக்கம் செய்வது உள்ளிட்ட 10 முக்கிய கோரிக்கைகளை மத்திய அமைச்சரிடம் வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் முக்கிய சமூக நலத்திட்டமான அன்னபூர்ணா திட்டத்தை அம்மாநில அரசு இன்று தொடங்குகிறது. முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி கொல்கத்தாவில் முறைப்படி இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் இத்திட்டம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்னபூர்ணா திட்ட பயனாளிகள் அனைத்து நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் காணொலி மூலம் இத்திட்டத்தில் இணைய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு டி கே சிவக்குமார் இன்று பதவியேற்கிறார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு டி கே சிவக்குமாருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். கர்நாடக முதலமைச்சராக இருந்த திரு சித்தராமையா பதவி விலகியதைத் தொடர்ந்து திரு டி கே சிவக்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியில் ஆட்சி மாற்றம் தொடர்பாக நீண்ட இழுபறிக்கு பின்னர் துணை முதலமைச்சராக இருந்த டி கே சிவக்குமாரை கட்சி மேலிடம் முதல்வராக நியமித்தது. இதனிடையே பதவி விலகிய திரு சித்தராமையாவை காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராக அக்கட்சி நியமித்துள்ளது. பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வெற்றிலையிலிருந்து குளிர்பானம் தயாரிக்கும் தொழில் செய்து வரும் செந்தில்வேல் என்பவர் இத்திட்டத்தின் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: மத்திய அரசின் பிஎம்எஃப்இ ஸ்கீம் மூலமா 12 லட்சம் லோன் வாங்கி நான் குளிர்பான தொழில் தயார் பண்ணோம். இயற்கையாக விளையக்கூடிய வெற்றிலை மூலமா குளிர்பானம் தயாரித்து நாங்கள் இப்போ மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மேலும் இந்த தொழிலை விருத்தி அடைவதற்காக மத்திய அரசின் பல திட்டங்கள் எங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் வெற்றிலை மட்டுமல்லாமல் மற்ற புலைவர் மூலமாகவும் குளிர்பானங்கள் தயாரித்து விற்பனை செய்ய தொடங்கியுள்ளோம். இந்த தொழில் மூலமா எங்களுக்கு மாதம் 60,000 ரூபா வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இது மேலும் விரிவிடும் என்ற நம்பிக்கையில் இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி நேரிட்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். மகாராஷ்டிர மாநில போக்குவரத்து கழக பேருந்துகள் பர்தோலி அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விபத்து நடந்த பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி 2020 மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இங்கிலாந்தின் டாண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 18.3 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் தொடரை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டியலின மக்களுக்கான திட்டங்கள், தகுதி வாய்ந்த பயனாளிகளை சென்றடைவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வெனிசுலா தற்காலிக அதிபர் டெலி ரோட்ரிகஸ் 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். சிபிஎஸ்இ விடைத்தாள் திருத்தும் பணிகளுக்கான தொழில்நுட்ப சேவைகள் கொள்முதல் செய்ததில் நடைபெற்ற முறைகேடு குறித்து 1 நபர் விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஐநா பொதுச்சபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பங்களாதேஷ் அமைச்சர் திரு கலீலுர் ரஹ்மானுக்கு வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மக்களுக்கு வணக்கம். மக்களுக்கான நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி துவங்கியாச்சு. உங்க விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை கேளுங்க. வெளிச்சம் இருக்கும்போது நம்மளுக்கு நிழல் கண்டிப்பாக கூட வரும். ஆனால் இருட்டு வந்துட்டா அந்த நிழல் வந்து நம்மளை இருட்டில் விட்டுட்டு ஓடிவிடும். ஆனால் நம்மளுடைய நல்லா பழகிற நண்பர்கள் வந்து திடீர்னு நம்மளுக்கு வெளிச்சம் கொடுப்பாங்க. அவர்கள்தான் உண்மையான நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உலக சைக்கிள் தினம், அதாவது சைக்கிளில் போகிறதே ஒரு சிறப்பானது. நம்ம காரில் போவோம், பைக்கில் போவோம், எதுலேயுமே போவோம். ஆனால் அந்த சைக்கிளில் போடுற ஒரு சுகம் சூப்பராக இருக்கும். அப்போனா வந்து நம்ம வந்து பசுகள்லாம் அவ்வளவா கிடையாது, வண்டிகள்லாம் கிடையாது. நினச்ச நேரத்துக்கு பிள்ளைகள் நல்லா சைக்கிள் ஓட்டிகிட்டு போங்க. அதே மாதிரி ஸ்கூல்லையும் சைக்கிள்களை கொடுத்து சைக்கிளுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. 2018 ஐநா சபையிலையும் இந்த சைக்கிளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த சைக்கிள் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது, சுகர் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். இந்த சைக்கிளில் வந்து நம்ம ஒத்த கால், அதாவது சீட்டில் ஒரு ஆள் உட்காந்துக்குருவாங்க, கேரியரில் ஒரு ஆள் உட்காந்துக்குருவாங்க. அந்த அவங்க ஒத்த காலில் ஓட்டும்போது நம்ம ஒத்த காலில் ஓட்டும்போது சைக்கிள் ஓட்டுறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும். திடீர்னு நல்லா மேட்டில் போய்கிட்டு இருக்கும்போது, பள்ளத்தில் போய்க்கி இருக்கும்போது டக்குன்னு ரெண்டு கையை நேராக விட்டுட்டு சும்மா சைக்கிள் ஜல்லுன்னு போகும். ஆனால் அப்படிலாம் வந்து நம்ம வண்டியில் விட்டுட்டு ஓட்ட முடியாது. இன்றைக்கி சைக்கிளை பற்றி நம்ம ரொம்ப பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி நிவா வந்து சைக்கிளை பற்றி தான் பேசுகிறாங்க. மித்த தகவல்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கள்ளக்குறிச்சியிலிருந்து கலைவாணி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. பொண்ணு ஊருக்கு புதுசு, அந்த படத்திலிருந்து ஓரம்போ அப்படின்னு ஒரு அழகான பாடலும், சைக்கிளுக்காண்டி இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுற அத்தனை சகோதர சகோதரிகளுக்காக அண்ணாமலை படத்திலிருந்து பாடலும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 உங்கள் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி தாங்க. நிகழ்ச்சிக்காக உங்கள் தங்கம்.

0: சம்மர்னா ஹாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும், என் பிள்ளைங்க மூணு

அண்ணன் அறிவுங்க ஒரு கோட்டை என்றாலும் குடிசை என்றாலும் கொள்கை பொதுவுங்க குடும்ப பாகம் ஊட்டி வளர்த்தது அண்ணன் அறிவுங்க ஒரு கோட்டை என்றாலும் குடிசை என்றாலும் கொள்கை பொதுவுங்க பாட்டாளிகளின் கூட்டாளிகளில் நானும் ஒருவனுங்க

0: டேய் சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: ஒன்பது மணி 22 நிமிஷத்துல கேட்டு ரசிச்சு கொண்டிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில. தாங்க மண்டகம் மைக்குண்டு வாவூசி நகர்லேருந்து ஐயா பி கே கனகராஜ் அவங்க சமையல்காரன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருந்தாங்க. அந்த பாடலை ஒளிபரப்பியாச்சு ஐயா. நன்றி ஐயா, உங்கள் கடிதம் அனைத்தும் வந்து சேர்ந்தது. கண்டிப்பாக உங்கள் பாடலும் ஒளிபரப்பப்படும், கேட்டு மகிழ்ந்திருங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சித்தார் ஹோட்டலிலிருந்து தௌப்பி

ரஹ்மான் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு உலகம் சுற்றும் வாலிபன் அந்த படத்தில் வந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஓரம்போ அந்த பாடலும் வருது. அடுத்து ஒரு அழகான ஒரு புது பாடல் போட சொல்லி கன்னியாகுமரியிலேருந்து சரவணி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிவிட்டு ஒரு நல்ல ஒரு மெலடி சாங் ஒன்று கேட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை கேளுங்க. இன்றைக்கி நம்ம ஐயா கலைஞர் அவங்களுடைய பிறந்த நாள். அவங்க வந்து 1924 வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற திருக்குவளையில் பிறந்திருக்காங்க. அவங்க சின்ன வயசுலேயே வந்து நிறையா கவிதைகள், ஒரு கதைகள், அதாவது ஒரு மந்திரி குமாரி மற்றும் பராசக்தி இப்படி பல வெற்றி படங்களுக்கு கதை எழுதினவங்க. தூக்குமேடை அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் சிறப்பாக நடித்ததுனால நம்ம எம்ஆர்ஆதா சார் தான் வந்து அவங்களுக்கு கலைஞர் அப்படின்னு பேர் வச்சாங்க. இவங்களோட கதைகள்னு பார்த்தீங்கன்னா எல்லா கதைகளுமே கவிதைகள் கட்டுரைகள், எழுத்தாளர், ரொம்ப சிறப்பாக அரசியல் நுணுக்கம் உள்ள ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சர். இவங்களுக்கு கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு பாடலும் வருது. தொடர்ந்து இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4. தங்கமான வாழ்த்துக்களோடு உங்களில் ஒருவன் தங்கம்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நாம வெளியூருக்கு பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது டிக்கெட் மட்டும்தான் கொண்டு போவோம். ஆனா வெளிநாடுகளுக்கு பிளைட்ல போகும்போது ஏன் பாஸ்போர்ட், விசா, டிக்கெட்னு மூணு விஷயங்களை கொண்டு போறோம் அப்படின்னு தெரியுமா? அதுலயும் குறிப்பா பாஸ்போர்ட் ஏன் முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நாம நம்ம நாட்டுக்குள்ளேயே உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சென்னை டு டெல்லி போறோம் அப்படின்னா நமக்கு பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவையில்லை. பிளைட் டிக்கெட்டோட சேர்த்து ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி இருந்தாலே போதுமானது. அதுலதான் நாம யாரு, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத அந்த ஐடி மூலமா அரசே வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதே வெளிநாடுன்னு வரும்போது நம்ம யாரு அப்படிங்கறத அந்த நாட்டுக்காரவங்க உறுதிப்படுத்திக்க ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு வேணும்ல. அதுல நம்மளோட பேரு, போட்டோ, பிறந்த தேதி, அட்ரஸ், நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க இப்படின்னு எல்லா விவரங்களுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு தான் இந்த பாஸ்போர்ட். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: பசங்களா, சைக்கிள் மதுவத்தல என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்கம் இருக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடா.
3: ஓரமா போயா?

கொடுத்து ஆசைப்படி நானே குஷியான சம்பாரிதான்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: ஒன்பது மணி 43 நிமிஷத்தில் இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. நாளைக்கு வந்து முதல்ல வந்து ஸ்கூலுக்கு அடியெடுத்து வைக்கிற குழந்தைகள் அனைவருக்கும், பாஸாகி அடுத்தடுத்த வகுப்புக்கு போகும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், அதை பரபரப்பாக கிளப்புற அம்மாக்களுக்கும் ஒரு அழகான ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிட்டு, சிறப்பாக குழந்தைகளை சேருங்க, நல்லா படிக்க வைங்க. இவ்வளவு நேரம் இன்னைக்கு வரையும் நீங்கள் கொடுத்த செல்போன்கள்லாம் போதும், நாளையிலிருந்து மொத்தத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு செல்போனை கையில் கொடுக்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நேர்களாகிய உங்களிலிருந்து விடைபெறுவது, அதற்கு முன்னால் ஒரு வாய்ஸ் நோட்.
6: அனைவருக்கும் வணக்கம். அரியலூரிலிருந்து கோகுல் பேசுகிறேன். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கில்லி படத்திலிருந்து அர்ஜுனர் வில்லு பாட்டு போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
5: அரியலூர் மாவட்டம் கோகுல் அவங்க தான் பேசினாங்க. வில்லு படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. விஜய் குஷ்பு அந்த பாட்டுக்கு வருவாங்க. பாட்டு சும்மா செமையாக இருக்கும். பாடல்கள் வருது. நேசக்கரங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிபாவும் வந்திருக்காங்க. பதில சொல்லுங்க, பாடலை அல்லுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைந்திருங்க, இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன்னா இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல தாங்க நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. நம்ம எல்லாருடைய முதல் வண்டியா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சைக்கிள் தாங்க. யாருனாலையும் கண்டிப்பா மறக்கவே முடியாது. ஆனா அதை ஓட்டுறதுக்குள்ள நம்மள நிறைய பேர் பாடா பட்டிருப்போம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரியாம தான் பலருமே சைக்கிள் வாங்கியும் கேட்டிருப்போம். அப்புறம் அம்மா அப்பா நம்ம மண்டையில 2 தட்டு தட்டி அதுக்கப்புறம் சொல்லியும் கொடுப்பாங்க. அப்புறம் கையிலேயே பிடிக்க முடியாத மாதிரி அந்த சைக்கிள் எடுத்துட்டு வீடு தங்குறதே கிடையாது. சைக்கிள் வாங்கி கொடுக்கல அப்படின்னா கூட நம்ம அந்த வாடகை சைக்கிள்லாம் இருந்த காலங்களில் அதை ஒரு குறிப்பிட்ட காசு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் எடுத்துட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொடுப்போம். ஆனால் கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு மனசே இருக்காது. இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சைக்கிள் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அந்த காலத்தில் இருக்கும்போது சைக்கிள் மீதான காதல் அப்படின்றது எல்லாருக்குமே இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு நம்மள்ட்ட வாங்குறதுக்கு அப்ப வந்து பைசாலாம் இருக்காது. ஆனா இப்ப வந்து நம்மள்ட்ட காசு இருந்தா கூட சைக்கிள் வந்து நிறைய பேர் வாங்குறதும் இல்ல, அதே சமயம் நம்ம ஓட்டுறதுக்கு ஆசைப்படுறதுமே கிடையாது. அப்படி மனுஷனோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கா இருக்கிறது சைக்கிள் தான். அப்போ வந்து என்னன்னா நடந்து போறதுதான் நிறைய பேருடைய ஒரு வழக்கமா இருந்தது. அது மாதிரி அதுக்கப்புறம் சைக்கிள்ல வந்து போக தொடங்கணும். சைக்கிள்ன்றது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் போகிறதுனால இந்த மாதிரி இல்லைனா கூட சைக்கிளில் போகிறது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான். அது மட்டும் கிடையாது, மூளை முடுக்கு சந்து பொந்துன்னு எல்லா இடங்கள்லையும் புகுந்து வர்றதுக்கான ஒரு வசதியை இருக்கிறதுமே சைக்கிள் தான். எப்படியாவது ஒரு வீட்டுக்கு இன்னும் வர சைக்கிள் ஓட்டாட்டையும் பரவாயில்ல, ஒரு மூளையிலாவது ஒரே ஒரு சைக்கிளாவது கிடந்துரும். ஆனால் அதை கற்றுக்கிறதுக்குள்ள நிறைய பேர் வந்து படாத பாடுபட்டிருப்போம். சொல்ல போனோம் அப்படின்னா அந்த குரங்கு பெடல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒத்தக்கால் பெடல்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நின்றுட்டு ஓட்டுறது, அது மட்டும் இல்லாமல் அப்படியே நடந்துக்கிட்டே ஓட்டுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய குறும்புத்தனம்.

நீங்கள் வந்து இந்த சைக்கிள் பின்னாடி இருக்குது, ஆனால் அப்படிப்பட்ட சைக்கிள் வந்து இன்னைக்கு நாம் ஓட்டிகிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் ஓட்டுறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டி நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு, அதே மாதிரி சைக்கிள் ஏன் அடிக்கடி ஓட்ட மாட்டோம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே பகிர கால் பண்ணுங்கள். 709-443-9999. ஏன் இன்னைக்கு சைக்கிள் சைக்கிள் சைக்கிள்னு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து உலக சைக்கிள் தினம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அடுத்ததான் இரண்டு சைக்கிள் வந்து சைக்கிள்லேயே போகக்கூடிய இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக கமிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, சித்தப்பா, சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நம்மள நிறைய பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். ஆனா ஒரு கேள்வியை நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்ப்போம், என்னன்னா நம்ம கடைசியா எப்ப சைக்கிள் ஓட்டணும்? பல பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். இந்த கேள்வியை கேட்க என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா June 3, உலக சைக்கிள் தினம். நேரம் சரியாக இப்பொழுது 10:17 ஆச்சு. கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி மற்றும்
4: நிவாஸ்னி. இப்ப நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு

0: இருக்கேன் வந்து அப்பா கிட்ட எனக்கு இடுப்பு போயிடுச்சு பணம் கொடுன்னு கேட்டாரு. அவர் உடனே எங்க அப்பா மிரட்டி என்ன இடுப்பு போயிட்டா நடந்தே வர முடியாது போய் சொல்லி சின்ன பையனு காசு வாங்க போறேன்னு ஒரு புறம் மிரட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் சைக்கிள் நல்லா ஓட்டி பெருசான பிறகு ரொம்ப தூரம் இப்ப இருக்கிற மாதிரி நிறைய வெஹிக்கிள் எல்லாம் கிடையாது இல்ல, ரோட்ல ஃப்ரீயா இருக்கும். கையை விட்டுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தேன். அது யாரையா பாத்து சொல்லிட்டு அப்பா கிட்ட அடி வாங்கிருக்கேன்.
1: இந்த மாதிரி நிறைய வேலைகள் பாத்துருக்கீங்க.
0: ஆமா, இப்போ சைக்கிள் வச்சிருக்கிறேன், வயல சுத்தி பாக்குறதுக்கு சைக்கிள் தான் பயன்படுத்துறேன்.
1: ஓகேண்ணா, சூப்பர். அப்ப அடிக்கடி வந்து சைக்கிள் ஓட்டுறீங்க.
0: ஆமா, அதனாலதான் உனக்கு இந்த சைக்கிள் எல்லாம் நிறைய சதை வராது, அந்த சக்கரை வியாதி எல்லாம் வராது, உடம்புல ஹெல்த்தா இருக்கும். அதாவது ஒரு கூட சைக்கிள் 1 கிலோமீட்டர் ஓட்டுனா 20 கலோரி குறையுமா.
1: ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இப்ப வந்து உங்களுடைய காலத்துல இந்த வாடகை சைக்கிள் எல்லாம் இருந்ததா, அந்த அனுபவங்கள் தான் இருக்குதானா?
0: இல்லவா, நான் சொந்த சைக்கிளே உண்மையும் பழைய சைக்கிள் எல்லாம் 5 வண்டி அப்படியே வச்சிருக்கிறேன், தொலைச்சு தொலைச்சு ஓட்டிலேதான்
1: இருக்கு. ஓகேண்ணா, இப்ப வந்து ஏன் அதிகமான பேர் சைக்கிள் ஓட்டவே மாட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: விரைவா எல்லா வேலையும் முடிக்கணும், ரொம்ப அதி விரைவா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் நேரத்தை சேவ் பண்றதுக்காக தான் வண்டி ஓட்டுறாங்க. வண்டி சைக்கிள் ஓட்டலாம், ஆனா உள்ளூர்ல மட்டும் சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் சைக்கிள் பயன்படுத்துறதுக்கு ஒன்னும் மன ரீதியிலோ உடல் ரீதியிலோ மைண்ட் செட்ன்றாங்க இல்லையா, மனம் அந்த மாதிரி ஒத்து வரல. அவங்களுக்கு கொஞ்சம் தூரம்னா கூட வண்டியில போனாலும் அவங்களுக்கு கண்டான்ற மாதிரி பாக்குறாங்க. சின்ன சின்ன தூரங்களுக்கு எல்லாம் வீட்டுல இருக்கிற சைக்கிளை யூஸ் பண்ணலாம்.
1: ஓகேண்ணா, இந்த மாதிரி சூப்பரா சொல்லியிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு முதல் சைக்கிள்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு?
0: எங்க அப்பா சைக்கிளே தான் குரங்கு பெடல் ஓட்டினேன். அதுக்கே வண்டி கொடுத்து 2-3 முறை வண்டியை உடைச்சி பஞ்சர் ஆக்கி எத்தனை வந்து விட்டு நிறைய வசப்பாடம் தான், வச வாங்கினா அதிக சைக்கிள் ஓட்ட கத்திருந்தேன்.
1: ஓகேண்ணா, நிறைய உங்களுடைய அனுபவங்களையுமே பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: குத்து பாட்டு போடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி அண்ணா. திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து ஆனந்தன் அண்ணா தான் வந்து இவ்வளோ அனுபவங்கள் வந்து ஒரு சைக்கிளுக்கு பின்னாடி வச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே சைக்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அனுபவங்கள் இருக்கும். அதுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா மெய்யழகன் படத்துல அந்த சைக்கிள் பத்தி கார்த்தி அவங்க சொல்லும் போது நிறைய பேருக்கு நம்மளுடைய அந்த சின்ன வயசுக்கே கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய அனுபவங்களை கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்களுமே தாராளமா பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒரு காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஓட்டின சைக்கிளை இன்னைக்கு பல பேர் மாதங்களாவோ வருஷங்களாவோ தொடுறதே இல்லை. ஞாபகம் இருக்காங்க, சைக்கிள் கற்றுக்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசில் முதல் தடவை சைக்கிள் ஓட்டும்போது அப்பா இல்லை யாராவது நண்பர் பின்னாடி வந்து சைக்கிளை பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு கட்டத்தில் கையை விட்டுருவாங்கன்னு கூட தெரியாமல் நம்ம தனியாக ஓட்ட ஆரம்பிச்சிருப்போம், கீழே விழுந்திருப்போம், முட்டி பேந்து காயம் பட்டிருக்கும். அந்த காயத்தையும் சைக்கிள் கற்றுக் கொடுத்த நபர்களையும் மறக்கவே முடியாதுங்க. அந்த ஞாபகம் நம்ம கண்ணில் வந்து போகும். ஆனாலும் பரவாயில்லை, கீழே விழுந்தாலும் சரி, அடுத்த நாள் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருப்போம். அந்த வயசில் சைக்கிள்னா சுதந்திரம், எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு தைரியம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுத்தலாம், அப்புறம் வந்து இது ஒரு ஜாலி சந்தோஷம், இதெல்லாம் நமக்கு வந்து நடந்திருக்கும். வயசு ஆக ஆக வாழ்க்கையே மாறிடுச்சு. ஸ்கூல் முடிஞ்சு, காலேஜ் முடிஞ்சு, வேலைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம், இப்படி பொறுப்புகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசில் 2 மணி நேரம் சைக்கிள் ஓட்ட நேரம் இருந்திருக்கும், இல்லை ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறம் சில நாட்களில் வந்து சைக்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல, வாடகைக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு 6 ரூபா கொடுத்து சைக்கிள் கடையில் சைக்கிள் எடுத்து ஓட்டின நேரம் எல்லாமே மறக்க முடியாதுங்க, எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கும். ஆனால் இப்போது இந்த 2 மணி நேரத்தை கூட ஒதுக்க முடியாத நிலை வந்துருச்சு. குறிப்பாக பைக் கார் வந்ததுக்கப்புறம் சைக்கிள் பின்னாடியே போயிருச்சு. பலரோட வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே பைக் வாங்குறது ஒரு கனவாக இருக்கும். பைக் வாங்கினா பின்னாடி சைக்கிள் ஒரு ஓரமாக போயிடும். இவ்வளவு தூரம் சைக்கிளில் போகிறதுக்கு பதிலாக பைக்கில் போயிடலாமே அப்படின்லாம் யோசிச்சிருப்போம். வெயிலில் ஏன் கஷ்டப்படணும், நேரம் மிச்சம் ஆகுமே, இப்படிலாம் நினைக்க ஆரம்பித்ததும் இருக்கு. சைக்கிளோட புழக்கம் இந்த மாதிரி தான் குறைய ஆரம்பிச்சிச்சு. பெரியவங்க ஆன பிறகு என்ன செய்வோம் அப்படின்னா உடம்பு வேர்க்க விட மாட்டோம். ஆனால் சின்ன வயசில் வேர்வை வந்தாலும் பரவாயில்ல, அதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் கவலைப்படாமல் சைக்கிள் ஓட்டணும். இந்த மாதிரி தான் நம்ம சின்ன வயசில் சைக்கிளை ஓட்ட பழகியிருப்போம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கடல் போசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:33 தாங்க நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நிவாஷ்னி மற்றும்
3: இனிதா பிரகாசி.
2: ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாடல்களில் வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர சைக்கிள் ஓட்டுறதுக்கு மார்க்கெட்டில் ஈஸியாகவே நிறைய சைக்கிள் வந்து கிடைக்குது. ஆனால் என்ன தான் இப்போ உள்ள காலம் மாற மாற 2-wheeler 4-wheeler வந்தாலும் இன்னும் சைக்கிளில் போகிறவங்கள பார்க்க தான் முடியுது, குறிப்பாக வேலைக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மளிகை கடைக்காரன்னா, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து இப்போ காலேஜ் முடித்து வேலைக்குமே வந்தாச்சு, ஆனால் இன்னும் வர சைக்கிளில் தான் போகிறாங்க வராங்க. அதுவும் நான் எப்போ பார்த்த அந்த சைக்கிளோ அதே சைக்கிளை தாங்க மெயின்டைன் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காப்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வர அவங்களால தான் அந்த சைக்கிளோட முழு யூசேஜையுமே பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா பேருக்கு பின்னாடி சைக்கிள் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களுடைய சைக்கிள் வந்து எவ்வளோ வந்து முக்கியமாக இருந்துச்சு, எத்தனை நாள் ஆச்சு ஓட்டி அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே பகிர்ந்துக்கலாம். இப்போ ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்
4: அன்பு தங்கை நிவாசினிக்கு, வணக்கம். சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன் அம்மா.
2: சொல்லுங்க, நான் இப்ப வந்து நீங்க சைக்கிள் ஓட்டக்கூடிய ஒரு நபரானா?
4: கண்டிப்பாம்மா, இடையில நாங்க வந்து இங்க உள்ளூர்ல நான் கொஞ்சம் ரவுண்ட் அடிப்போம். எதுக்குன்னா அந்த உடல் பயிற்சிக்காக. நான் இந்த உணவகம் தொடங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து நல்லா போகுவேன். அப்போ வந்து ஒரு மணி நேரம் டைம்
2: எடுத்துக்குவேன்.
4: இப்ப அந்த டைம் இப்ப எடுக்க முடியல, ஏன்னா உணவகத்துல வேலை இருக்கிறதுனால. சைக்கிள்ல ஒரு 2 rounds, ஏன்னா அந்த சைக்கிள் வந்து இப்ப எங்க பேராண்டி எங்க நடு பொண்ணுடைய 2nd பொண்ணுடைய மகனுக்கு வாங்கினது. அந்த சைக்கிள் எடுத்து நான் ஒரு சும்மா ஒரு 10-15 அப்படியே மாரியம்மன் கோயில சுத்தி அப்படியே ரவுண்ட் பண்ணுவேன்
2: தினம் தினமும்.
4: ஆமாமா, ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது முகூர்த்த நாள் இந்த மாதிரி நேரத்துல டைம் கிடைக்காது, மத்த நேரத்துல மத்த நாள் எல்லாமே. ஏன்னா அந்த உடல் பயிற்சிக்காக அது ஒரு 10-15 அப்படியே வேர்வு அப்படியே குப்பு குப்புன்னு வந்துடுது.
2: ஓகேண்ணா, இப்ப வந்து உடற்பயிற்சிக்காக ஓட்ட வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து முதல் சைக்கிள் அப்படின்றது கிடைச்சிச்சா இல்ல எப்ப கிடைச்சிச்சு?
4: கண்டிப்பாமா, கண்டிப்பாமா. எனக்கு வயசு அப்போ வந்து 12-13 வயசுக்குள்ள.
2: ஓகேண்ணா,
4: எங்க ஊர்ல அவரு வந்து முத்து சைக்கிள் கடைன்னு சொல்லி வச்சிருந்தாரு. ஒரு ரவுண்ட் அப்படின்னா நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு எங்க மாரியம்மன் கோயில சுத்தி ஒரு ரவுண்ட் வந்தீங்க வந்தா ஒரணானா 6 paisa
2: வாடகை சைக்கிள்.
4: வாடகை சைக்கிள் மறுபடியும் 2 rounds வந்தா 2.5 அப்படின்னா 12 paisa. இது மாதிரி அந்த வயசுல அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டி அந்த சைக்கிள் கேரியர்லாம் இருக்காது.
2: ஓகேண்ணா, இப்ப பெரும்பாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிதானே கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஏன் ஒரு ரவுண்டு 2 rounds அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க?
4: சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் அப்படித்தான். அது கொஞ்சம் விவரமா எங்கேயா தூரமா போயிட்டு வரவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மணிக்கணக்குல. இது வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் தூரமா எங்கேயா போய் ஏதாவது பண்ணிக்குவாங்க, இல்ல உளுந்துருவாங்க, ஏதோ ஒன்னு பண்ணிக்குவாங்கிறதுக்காக அந்த ஓட்ட கத்துக்கிறது இது.
2: ஓகேண்ணா, ஓகே.
4: ஆரம்ப நிலையிலமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஓட்ட கத்துட்ட பின்னாடி நான் வந்து ஒரு சைக்கிள் வந்து ஒரு பழைய சைக்கிள் தான், அன்னைக்கு வந்து அதனுடைய விலை 260 rupees.
2: ஓகேண்ணா,
4: அந்த சைக்கிள் வாங்கி அதுல மறுபடியும் நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் அந்த சைக்கிள் தான் வச்சிருப்பேன்.
2: ஓகேண்ணா, எந்த ஒரு காலத்துலண்ணா
4: இது? நான் சொல்றது 1982-83 அந்த அந்த அந்த 80s வச்சுங்களா, 1980 அந்த வயசுல வந்து நான் அந்த சைக்கிள் ஓட்ட கத்து 275 rupees ஒரு பழைய சைக்கிள்.
2: ஓகேண்ணா, இந்த மாதிரி நம்மளுக்கு பல சிரமங்களுக்கு அப்புறம் தான் ஒரு சைக்கிள் அப்படின்றதே கிடைச்சிருக்குது. ஆனா இப்ப உள்ள குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து கேட்டவுடனே வந்து வாங்கி கொடுத்துறோம் இந்த சம்மர் லீவ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா. ஆனாலுமே நிறைய பேரு சைக்கிள் ஓட்டக்கூடிய ஒரு சூழல்ல இல்ல, அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்?
4: அதுதான்மா, அது வந்து 2 விதமா எடுத்துக்கலாமா. ஒண்ணு வந்து அவசர தேவைக்காக வந்து ஒரு 2-wheeler எடுத்துட்டு போலாம். அதே வந்து நீங்க அவசர தேவையில்ல நீங்க இப்ப சைக்கிள்ல போலாம். இப்ப நிறைய இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறோம் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க சைக்கிள்ல போறாங்க. இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பள்ளி பருவம் அப்படின்னா அந்த பிளஸ் டூ வரலும் சைக்கிள்ல போறாங்க, அதுக்கு மேல காலேஜ் சேர்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து சைக்கிள்லயே தொடர்றது இல்ல.
2: கண்டிப்பா
4: வந்துட்டு ஒன்னு டூ வீலர் இல்லனா பேருந்துல போயிடுறாங்க, அவங்க காலேஜ் பஸ்ல போயிடுறாங்க. ஆனா 12 வயசு வரலும் எல்லாருமே இன்னைக்கு மாணவியா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் இல்ல இளைஞர்களா இருக்கட்டும் சைக்கிள் ஓட்டுறாங்க. ஆனா அது தொடர்ந்து சைக்கிள் ஓட்டுறதுங்கிறது உடல் நலத்தை சார்ந்தது. அது வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரணும், என்ன சொல்லணும், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இந்த சைக்கிள் ஓட்டுங்க பாரு சொல்லி கொடுக்கணும்.
2: இப்ப உங்க வீட்டுல எல்லாருமே சைக்கிள் ஓட்டுற ஒரு பழக்கம் இருக்காது இருக்கு?
4: எல்லாருமே ஓட்டுவாங்க. எங்க மனைவிக்கும் நான் வந்து நான் தான் ஓட்டி கத்து கொடுத்தேன். அவங்க அப்ப கீழே உளுந்தால முழங்கையில கூட காயம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ நான் சொல்றேன். அப்படி இருந்தும் அவங்க எல்லாருமே எங்க வீட்டுல யாருமே சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்க யாருமே கிடையாது.
2: ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் நான் வேணும்?
4: அம்மா வந்து அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன்.
2: சொல்லுங்கண்ணா.
4: அன்னைக்கு சைக்கிள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு 45 லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்கிற மாதிரி அன்னைக்கு ஏர் கிளாஸ், ஆர் கிளாஸ், அம்பர்லா இந்த மாதிரி சைக்கிள்லாம் புது சைக்கிள் அன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டு அவங்க தான் ஊர்லயே பெரிய பணக்காரர்.
2: கண்டிப்பா இந்த தகவல் நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். நன்றி.
4: ஆமா, அந்த மாதிரி எல்லாம் இருந்த காலத்துல நாங்க அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோங்க சொல்லிட்டு எனக்கு படம் வந்து கவரி மாமா, பாடல் வந்து பூ போலே புன்னகை கண்டே நம்ம அந்த பாடல்மா.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா ரொம்ப நன்றி அண்ணா.
4: நன்றிமா, நன்றிமா.
2: நம்ம கணேசனா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு 4-5 கம்பெனி இருக்கு இல்லையா, ஹம்பர், ராலி, அதுக்கப்புறம் ஹெர்குலர்னு சொல்லுவாங்க, அட்லஸ் இப்படின்னு நிறைய பெயர்களில் சைக்கிள் வந்து உலா வந்து அந்த ஒரு நடைமுறை வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 90s 80s கிட்டலாம் கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நிறைய வகை வகையாக பிராண்ட் வந்துருச்சு. இருந்தாலுமே நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் சைக்கிள் அப்படின்றது கையில் வந்திருக்குது. ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு நாம் வந்து சைக்கிள் அவங்க கேட்ட உடனே நாமளும் வாங்கி கொடுக்குறோம். அவங்க என்னைக்காக தான் அப்படியே கேட்குறாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக இன்னைக்கான இந்த உலக சைக்கிள் தினத்திலேயாவது இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக சைக்கிளை வந்து பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக வந்து நம்ம அண்ணா கேட்ட மாதிரியே கவரிமான் படத்துலேருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக இப்பொழுது 10:44 ஆச்சு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் நினிதா பிரகாசி மற்றும்
6: நிவாஷ்னி.
5: வேலைக்கு போகிற வயசில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டையெல்லாம் நனைஞ்சு முகம் களைப்பாக தெரியுமோ, ஆஃபீஸுக்கு எப்படி போக அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு சைக்கிள் அழுத்தி வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால சைக்கிளை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமாக தொழில்நுட்பம் நம்ம நேரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விளையாட்டுக்கு போவோம். இப்போ வந்து ஈவினிங் டைம் அப்படின்னா மொபைலும் கையுமா கூட்டம் கூட்டமாக யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இந்த மாதிரியான இன்டர்நெட் கூட நேரம் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. வெளியே போய் சைக்கிள் ஓட்டுற பழக்கம் மெதுவாக குறைஞ்சி போயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் பாதுகாப்பும் இல்லை, முன்னாடி தெருக்களில் வண்டிகள் குறைவு. இப்போ சின்ன சின்ன தெருவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பைக் கார் லாரி பஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதனால் பல பேருக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தோணுது. காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காளீஸ்வரன் அண்ணா இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து கேட்கலாம்.
7: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கள்.
8: என் பேர் காளீஸ்வரன், நான் பாம்பனில் அரிசி கடை வச்சுருக்கேன்.
7: மிதிவண்டி தினத்தில் ஒரு எல்லாட்டையும் வந்து கேட்குற கேள்வி, நீங்கள் சைக்கிள் ஓட்டி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றது. இப்போ நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் கடைசியாக சைக்கிள் ஓட்ட நிற்போம்.
8: இப்போ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கவே செய்கிறேன், அதாவது எப்போ சைக்கிள் ஓட்டணுன்றதே மறந்துடுச்சு தம்பி. ஏன்னா காலங்கள் மாற மாற அப்படியே அப்டேட் ஆயிடுச்சு, நான் ஓட்டியே ரொம்ப நாள் ஆச்சு தம்பி, யாவும் இல்லை. ஆமாம் ஆமாம்.
7: சின்ன வயசில் ஆனால் கட்டாயமாக உங்களுக்கு சைக்கிள் ஃபேவரட்டாக இருந்திருக்குல்ல?
8: ஆமாம் கண்டிப்பாக, சின்ன வயசில் அது ஒரு ஆசை. சின்ன வயசில் நம்மளுக்கு எல்லோரும் பசங்க ஓட்டும் போது நம்மளுக்கும் வாங்கி தருவாங்களா, வாங்கிட்டு நம்மளும் ஸ்கூலுக்கு போவோமா அப்படின்னு அது ஒரு ஆசை தான். ஆமாம்,
7: அவ்வளோ ஆசைப்பட்ட ஒரு விஷயம். இப்போ நம்ம எப்படி வேணா எங்கே வேணா சைக்கிள் வந்து பார்க்கலாம், இல்லை வாங்கலாம் வாங்க ஆசைப்பட்ட வாங்கலாம். ஏன் ஓட்டுறதே இல்லை, எதுக்கு விட்டோம் சைக்கிளை?
8: காரணம் சைக்கிள் எப்படி சொல்கிறது, மறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து பைக்கு இந்த மாதிரி அதிகப்படியான இப்போ சீக்கிரம் போகிறோம் எல்லாத்துக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரம் போகிறோம். முன்னாடி வந்து போக்குவரத்து வசதி ஆட்டோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்து எல்லாமே அட்வான்ஸாக வந்துருச்சு. ஆட்டோல இருந்து பைக்ல இருந்து எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஆனதுனால சைக்கிளுக்கு அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் யாருமே கொடுக்கறது இல்லை. ஆனாலும் வச்சிருக்காங்க சின்ன பசங்க, இப்ப பழகிறதுக்காண்டி வாங்கி வச்சிருக்காங்க ஒரு சில பேர் வச்சிருக்காங்க.
7: இப்போ உங்க வீட்டு குழந்தைகளாச்சும் சைக்கிள் ஓட்டுறாங்களா?
8: எங்க வீட்டு சின்ன பிள்ளைகள் சைக்கிள் ஓட்டுறாங்க. குழந்தைகளுக்கு வந்து இப்ப 3-4 ஆகுது, சின்ன சைக்கிள்
7: ஓட்டுறாங்க.
8: ஆமா, சின்ன அப்பவுமே அவங்க ரிமோட் கார் தான் வாங்கி கேட்கறாங்க, நம்ம தான் சைக்கிளை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சைக்கிள் வாங்கி கொடுத்தோம்.
7: இப்போ சைக்கிள் படிப்படியா குறைகிறது, சைக்கிளே ஓட்டாம போறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் சைக்கிள்
8: முக்கியத்துவம்? இதனால எல்லாருக்கும் அதிகப்படியான யாருக்குமே நடந்தே போறது கிடையாது, காலையில எந்திரிச்சு போறதும் அதோட அவ்வளவுதான். மற்றபடி எல்லாத்துக்கும் பைக், எல்லாத்துக்கும் வாகனம், எல்லாத்துக்குமே நம்ம கம்ப்ளீட்லி சைக்கிள்ன்றதே இப்ப போச்சு. முன்னாடி நாங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது ஃப்ரெண்ட் சைக்கிள் மூணு பேர் போவோம், இப்ப ஆட்டோ வந்துருச்சு பைக் வந்துருச்சு எல்லாருமே பைக்ல போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பல விளைவுகள், மூட்டு வலி கை வலி உடம்புல நிறைய பிரச்சனைகளும் வருது. இந்த மாதிரி
7: ரொம்ப அருமையா உங்களோட கருத்துக்கு வந்து பயந்துகிட்டீங்க. இப்ப இனிமேல நேரத்துல மாசத்துக்கு ஒரு தடவை ஃப்ரீயா இருக்கும் போது எக்ஸசைஸ் நேரத்தில் சைக்கிள் அப்பப்போ ஓட்டுங்க.
8: கண்டிப்பா கண்டிப்பா, ஏதோ கிடைக்கிற நேரத்துல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப எனக்கே ஒரு ஓட்டணும் போல ஒரு ஆசையே வருது.
7: உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லலாம்?
8: இது நீங்க இந்த சைக்கிள் தினால எனக்கு இந்த ஞாபகம், ஆட்டோகிராஃப்ல இருந்து ஞாபகம் போறதே ஞாபகம் போது அந்த பாட்டு போட்டு
7: நல்லா ஒரு பாடல். நன்றி
8: நன்றி நன்றி.
5: நம்ம காளீஸ்வரன் அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது வந்து எல்லாருக்குமே இப்போ குறைஞ்சி போச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிலர் வந்து சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா

ஏன் குறையுதுன்னு ஒரு ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட. ஏழ்மையோட அடையாளமாக பார்க்குறாங்க அந்த சைக்கிளை. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வருத்தமான விஷயம்தான். சில சொல்லுவாங்க, அட இவ்வளவு வயசாகியும் சைக்கிளில் போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பைக் இல்லையா அப்படின்லாம் கேட்பாங்க. இதனாலேயே சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் இருந்தாலும் ஓட்ட ரொம்ப தயங்குறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க பல பணக்காரங்களும் சரி, அதிகாரிகளும் சரி, மருத்துவர்களும் சரி, தொழிலதிபர் சரி, உடல் நலத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறாங்க. உண்மையிலேயே நம்ம இழந்தது என்ன தெரியுமா? இந்த சைக்கிள் மட்டும் இழக்கல, அதோட சேர்ந்து நம்ம தினசரி செய்யற அந்த உடற்பயிற்சியை தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நண்பர்களோட வெளியில் போகிறது, சுத்தமான காற்று, மன அமைதி, குழந்தைத்தனமான அந்த சந்தோஷம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு தான் வர்றோம். ஏன் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 20-30 நிமிஷம் சைக்கிள் ஓட்டினா இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோய் வராது, கால் வந்து பலமாகும், அப்புறம் மன அழுத்தம் வந்து குறையும். சைக்கிள் அப்படின்னா வெறும் 2 சக்கர வாகனம் இல்லைங்க, நம்ம குழந்தை பருவத்தோட நினைவுகளை கொண்டுட்டு போய்விடும். அதாவது நம்ம முதல் சுதந்திரம், நம்ம முதல் தைரியம், நம்ம முதல் பயணம். இதனால இந்த உலகத்துல சைக்கிள் தினத்துக்கு ஒரு சைக்கிள் தின இந்த உலக சைக்கிள் தினத்துல ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கிறேன். உங்க வீட்டுல மூளையில தூசி படிஞ்சு நிக்கிற அந்த சைக்கிளை இன்னைக்கு ஒரு தடவை எடுத்து ஓட்டி பார்க்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை வந்து ஒரு 10 நிமிஷமாவது நம்ம அந்த சைக்கிளை ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆட்டோகிராஃப் படத்தில் நம்ம அண்ணன் கேட்ட, காளீஸ்வரன் அண்ணன் கேட்ட பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ உள்ள இந்த நவீன காலத்தில் என்னதான் நம்ம வேலைக்கு போக இல்லை பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு போக வந்து பைக்கு ஸ்கூட்டி கார்னு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட எளிய மக்களோட ஒரு வாகனம்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய சைக்கிள் தான். ஆனால் இந்த ஒரு காலத்தில் அவங்க மட்டும் இல்லை, நிறையா பேருமே இந்த உடல் குறைக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை சுகர்லாம் இருக்குது டாக்டர் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் சைக்கிளையே தேடி போகிறோம். ஆனால் அது வரைக்கும் சைக்கிள் அப்படின்றத நிறைய பேர் தொடுறதே கிடையாது. ஸோ இந்த ஒரு உலக சைக்கிள் தினத்துல சைக்கிள் ஓட்டுறது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம், அதையும் தாண்டி நீங்க சைக்கிளுக்கு வந்து கடைசியா எப்போ ஓட்டுனீங்க அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நேரம் சரியாக 11:05 தாங்க இணைஞ்சிருக்கீங்க. நான் மட்டும் இல்லை, இப்ப நம்ம கூட ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேண்ணா. எப்படி நான் இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் பா.
2: இப்ப நீங்க சொல்லுங்க, நான் இன்னைக்கு வந்து உலக சைக்கிள் தினம், உங்களுக்கும் சைக்கிளுக்குமான அந்த உறவு அப்படின்றது எப்படிப்பட்டது?
3: என்னுடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா நான் என்னுடைய சைக்கிள் தான் பா சொல்லுவேன். அது ஓட்டும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்த நான் சாதிச்சிட்டேன்ப்பா அப்படின்ட்டு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். எல்லாத்தோட இந்த சைக்கிள் ஓட்டும் பொழுது உடலுக்கும் ரொம்பவே நன்மை பயக்குதுப்பா. அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மெட்டபாலிசம் வந்து ஜாஸ்தி பண்ணறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறமா நம்மளுடைய இந்த தொடை பகுதிகள் எக்ஸஸ் ஃபேட் இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணும். அப்புறமா நம்ம போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், மூளைக்கு ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கறது இன்க்ரீஸ் பண்ணும், உடலை ரொம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அப்படிங்கறது கம்மியாக இருக்கும். எல்லாத்தோட இந்த சைக்கிள் ஓட்டும் பொழுது ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படிங்கறதுனால வெயிட் லாஸ் ஜேர்னில அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு குட்டி கருத்தும் இருக்குப்பா.
2: ஓகே, நான் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதுலயுமே நிறைய குட்டி குட்டி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குமே எப்படியும் சைக்கிள்ல.
3: ஆமா ஆமா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்கூலுக்கு பின்னாடி வச்சு கூட்டிட்டு போவேன். அப்புறமா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட்டர்டே சண்டேஸ் ஆச்சு எங்கேயாவது வெளியில ஒன்னா எல்லாரும் போகணும் அப்படின்னா முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு பின்னாடி ஒரு ஃப்ரெண்ட், மூணு பேரும் ட்ரிபிள்ஸ் எல்லாம் வச்சு கூட்டிட்டு போயிருப்போம். அப்புறமா என்னுடைய அப்பா வந்து கேரியர் மாதிரி ஒண்ணு அமைச்சு கொடுத்தாரு, நான் ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் எல்லாம் அங்க வச்சுக்கிறதுக்கு. அப்புறமா வந்து அந்த அழகா அழகா அந்த ஜிகனா மாதிரி எல்லாம் என்னுடைய சைக்கிளுக்கு போட்டு ஒட்டிப்பேன். அப்புறமா அந்த மணி மணியா இருக்கும் அதெல்லாம் சைக்கிளுடைய வீல்ஸ்க்கு ஒவ்வொரு கம்பெனியும் மாட்டுவேன். எல்லாத்தோட சில சமயம் நான் போயிட்டே இருப்பேன், திடீர்னு சைக்கிள் பழன்றும் அந்த செயின், ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில கிரீஸ் படக்கூடாது அப்படின்னு பக்கத்துல ஒரு குட்டியா குச்சி மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ரெண்டு குச்சிய வச்சு அந்த சைக்கிளுடைய அந்த செயின் எல்லாம் சூப்பரா நானே மாட்டும் பொழுது அடடா பரவாயில்லாமே நாம கூட நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறோமே அப்படின்ட்டு ரொம்பவே ஆச்சரியமா பட்ட நாட்கள் தருணங்கள்லாம் இருக்குப்பா.
2: கண்டிப்பான நிறைய அனுபவங்கள் வந்து சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க கடைசியா சைக்கிள் எப்போ ஓட்டினீங்க?
3: நான் இப்போ ஓட்டிட்டேதான் இருக்க, ஒரு 3 weeks பிஃபோர் நான் ஓட்டிட்டு போனேன். என்னுடைய ஃப்ரெண்டு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு போனேன். ஆமா.
2: ஓகே, நான் இந்த ஒரு காலத்துல நிறைய பேரும் நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாதான் வந்து எடுத்து ஓட்டுறாங்க. சோ வந்து ஓட்டாததுக்கான காரணம் என்னவா இருக்கும்?
3: அது அவங்களுக்கு ஃபெடல் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கப்பா, கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறாங்க. இப்ப சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கும் பொழுது அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, மூச்சு வாங்குது, கால் வலிக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய சௌரியத்தை பாக்குறாங்க. ரெண்டாவது, எல்லாருமே டக்குன்னு ஒரு இடத்துக்கு போனோமா சைக்கிள் மதிச்சோன்னா டைம் கன்சியூம் ஆகும், ஆனா நம்ம இதே பைக்ல போனோம் அப்படின்னா டக்குனு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு மெயின் கம்ஃபர்ட் ஜோனு. ரெண்டாவது, டைம். இதனாலதான் அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிமாக ஆனதுனாலதான் யாரும் பெருசா சைக்கிள் எடுக்கிறது இல்லப்பா.
2: ஓகே, நான் வேகமான ஒரு உலகத்துல நாமளும் வேகமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த எடுக்கிறதா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றியா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து கடல், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து நெஞ்சுக்குள்ளே அம்மா முடிஞ்சிருக்க அந்த சாங் கொடுங்கப்பா.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா.
3: தேங்க்யூ சோ மச். பை பை.
2: அண்ணாக்கு இதை பாடல்லையுமே அந்த ஒரு ஹீரோயினுமே சைக்கிளில் தான் போவாங்க. அந்த பாடல் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் நாகேந்திரன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னங்க?
5: நாகேந்திரன்.
4: என்ன பண்றீங்க?
5: நான் வாட்ச் கடை வச்சிருக்கேன் பாம்பல்ல.
4: ஐயா, இப்ப இன்னைக்கு உலக சைக்கிள் தினம், நீங்க சைக்கிள் ஓட்டுவீங்களா சொல்லுங்க.
5: படிக்கும் போது சைக்கிள் ஓட்டினேன், இப்ப ஓட்டுறது இல்லை. இப்ப பூரா பைக்குகள ஆகி போச்சு, பெரிய வாகனங்களை பெருகி போச்சு. இப்ப சைக்கிள் நிப்பாட்டிட்டு இப்ப நான் பஸ்ல வந்துட்டு இருக்கேன்.
4: அப்படியா, எதுக்கு நீங்க சைக்கிள் ஓட்டது விட்டுட்டீங்க?
5: சின்ன பிள்ளைல ஆசை இருந்துச்சு ஓட்டுனேன் சைக்கிள். இப்ப சைக்கிள் இப்ப அதிகமா கிடையாது, பெருகி போச்சு. பைக்கு பூரா பெரிய இருக்கு,
4: உடம்புக்கு
5: நல்லது, எக்சர்சைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், காலுக்கும் கைக்கும் நல்லா இருக்கும். அது அந்த சூழ்நிலை அந்த நேரம் வந்து நல்லா இருக்கும். இப்போ கிடையாது,
4: இன்னைக்கு நார்மலாக நம்ம தெரிஞ்சவங்களும் சைக்கிள் ஓட்டி பார்க்க முடியல.
5: பார்க்க முடியாது, இப்போ இப்போ ஊரில் கிடையாது சார், இப்போ வண்டியே கிடையாது. இப்போதைக்கு பூரா பைக்குகளே அதிகமாக கூடி போச்சு.
4: ரொம்ப நன்றிங்க.
5: ஓகே, தேங்க்யூ.
2: சைக்கிள் ஓட்டியே வெறுப்பாயிருச்சு, ஆனால் இருந்தாலுமே அதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நாகேந்திரன் அண்ணாவுமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சைக்கிள் ஓட்டுங்க, ஏன்னா அதுதான் நம்மளுடைய உடம்புக்குமே நல்லது. அதே சமயம் நம்மளுடைய சுற்றுப்புறமும் நல்ல ஒரு கிளீனாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சைக்கிள் ஓட்டணும். இப்போ வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, சைனா, ஜப்பான் இந்த மாதிரினா நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னே தனியாக பச்சை கலரில் அந்த ரோட்லேயே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரியான நாடுகளில் முக்கியத்துவம்ங்கிறது சைக்கிளுக்கு கொடுக்கப்படுது. நாமளுமே நம்மளுடைய பகுதியை சுத்தமாக வச்சுக்கணும், கொஞ்சம் பொல்யூஷன் இல்லாமல் வச்சுக்கணும், அதே சமயம் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சைக்கிளை இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் குட்டி குட்டியான வேலைகள் இருக்குது பக்கத்தில் போகணும் அப்படின்னா சைக்கிளை பயன்படுத்தலாம். அதே சமயம் இப்போ நம்மளோட நமக்காக அப்படியே நிறைய விஷயங்களையும் பார்த்து உணர்ந்து வர்றது என்னமோ நம்மளுடைய சைக்கிள் தான். காரணம் பெடலு பெல்லு இதோட இருந்தது இன்னைக்கு எப்படி அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியர் சைக்கிள் அதில் வந்து ஹார்ன்லாம் எப்படி பைக்கில் இருக்கோ அதே மாதிரி இப்போ சைக்கிள்லையுமே நிறைய பேர் வந்து செட் பண்ணிக்கிறாங்க. ஸோ காலத்துக்கு ஏத்தாப்புல அதுவுமே மாறிடுச்சு. அதோடைய பெருமையை உணர்த்துறதுக்கு தான் இந்த ஒரு நாளை நாமளும் வருஷம் வருஷம் ஜூன் 3rd தவறாமல் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதோட வரலாறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்தோட ஃபஸ்ட்டு சைக்கிள் வந்து மிதிக்கிறது மூலமாக இயங்குற மாதிரியான ஒரு வண்டியை தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிக் பேட்ரிக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் அந்த சைக்கிளில் ஒன்றுமே கிடையாது, கிட்டத்தட்ட அந்த சீட்டு கூட இல்லை. சொல்லணும் அப்படின்னா மிதிக்கிறதுக்கான 2 பெடல் இருந்திருக்கு, சுற்றி வந்து வீல் இருந்திருக்கு. அதில் வந்து ஹேண்ட்பேக் கிடையாது, சீட்டு கிடையாது, எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக இந்த மாதிரியான ஒரு முறையில் தான் இருந்திருக்கு. அதனால தான் அதை வந்து அன்னையிலேருந்து இன்னை வரை நம்ம மிதிவண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ யாராவது தான் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா மற்றவங்க வந்து சரி பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கடுத்து யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்காட்லாந்தில் பற்ற ஒன்றில் வந்து கொல்லரா வேலை பார்த்துட்டு வந்த ஒருத்தர் தான் சரி இந்த ஒரு வண்டிக்கு பிரேக்கு ஹேண்ட்பேரு இதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்ட்ஸையுமே உள்ளக்கு கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் கலந்து போட்டு ஒரு முழு சைக்கிளாக ரெடியாக எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1939 தான் உலகத்துக்கான அந்த சைக்கிள் அப்படின்றத முதல் முதலாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ சைக்கிளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனு இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராம்.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: சைக்கிள் ஓட்டுற பழக்கம் குறைஞ்சதால என்ன பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 11:24 ஆச்சு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி மற்றும்
2: நிவாஷினி.
1: சைக்கிள் ஓட்டுறதை நிறுத்திட்டதால அதோட சேர்ந்து நம்ம வாழ்க்கை முறையும் நிறையவே மாற்றங்கள் வந்திருக்கு. உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல், கடை, ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு நிறைய இடங்களுக்கு சைக்கிளில் போவோம். நமக்கே தெரியாமல் தினமும் உடற்பயிற்சி கிடைக்கும். இப்போ சின்ன தூரத்துக்கு கூட பைக்கில் இல்லைன்னா காரில் பயன்படுத்துகிறோம் போகிறோம். உடல் அசைவு குறைஞ்சிருக்கு. உடல் இரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிப்பு குறைஞ்சிருக்கு. சைக்கிள் ஓட்டும் போது உடலில் நிறைய கலோரி வரும். இந்த இயல்பான உடற்பயிற்சி இல்லாததால் பலருக்கு உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக இருதய நோய் பாதிப்பு. சைக்கிள் ஒரு நல்ல கார்டியோ பயிற்சி தான். இருதயத்தையும் நுரையீரலையும் சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். சைக்கிள் ஓட்டுறதை விட்ட பிறகு உடல் இயக்கம் வந்து குறைஞ்சதால இருதய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை முறையில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த நோய்கள் அதிகரிப்பு, உடற்பயிற்சி குறையிறதால அதிகமான நேரம் வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ந்து இருக்கிறதுனால சர்க்கரை நோய், அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் அழுத்த ரத்தம், இந்த மாதிரியாக கொழுப்புகள் அதிகரிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சிருக்கு. முக்கியமாக மன அழுத்தம். சைக்கிள் ஓட்டும்போது காற்று வாங்கி வெளியே சுற்றுறது மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேலை, மொபைல் இப்படி நேரம் வந்து அதிகமாக இருக்கிறதால மன அழுத்தம் வந்து அதிகரிச்சிருக்கு. இது ஒரு காரணமாக இருக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு. முன்னாடி சில வேலைகளுக்கு வந்து சைக்கிளை பயன்படுத்தணும். இப்போது அதே தூரத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த எரிபொருள் வாகனங்கள் பயன்படுத்துகிறோம். இதனால் வந்து காற்று மாசு, எரிபொருள் செலவு, போக்குவரத்து நெரிசல் அதிகரிச்சிருக்கு. முக்கியமாக சமூக தொடர்புகள் குறைஞ்சிருக்கு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் ஓட்டுவோம், பேசுவோம், வெளியில் நேரம் செலவழிப்போம். இப்போ இந்த மாதிரியான இயல்பான சந்திப்புகள் வந்து குறைஞ்சி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் திரைக்குள்ளேயே முடிஞ்சிருது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்கள், பெண்கள் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டிய அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரியவங்களானதுக்கப்புறம் அதை ஓட்டுறதை மறந்துட்டோம். அதுவும் குறைஞ்சிருச்சு. இதுக்கு சில காரணங்கள் இருக்குது. பைக், ஸ்கூட்டர், கார் இந்த வாகனங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால வேலைக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா வேகமாக போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. சிலருக்கு சைக்கிள் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் இது செட் ஆகும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறானது. சில இடங்களில் சைக்கிள் ஓட்ட பாதுகாப்பான பாதைகள் இல்லாததும் ஒரு காரணம். இப்போ பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டி சமூகம் ஏதாவது சொல்லுமோ, கேலி கிண்டல் ஏதாவது பேசுமோ அப்படின்லாம் பயந்துக்கிட்டு சில பேர் சைக்கிள் ஓட்டாமல் இருக்கிறோம். இது வந்து வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. இது ஆரோக்கியமான பயனுள்ள சுற்றுச்சூழலுக்கு நல்ல ஒரு பழக்கம். யாராவது ஏதாவது சொன்னாலும் அது அவங்களோட கருத்து. சைக்கிள் ஓட்டுறதுல எந்த குறையுமே கிடையாது. முக்கியமாக வாரத்துக்கு 20-30 நிமிஷம் வரை கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தா உடலுக்கும் மனசுக்கும் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வீட்டில் உள்ள அந்த சைக்கிளை ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஓட்டலாம். பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:35 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமக்கு வந்து ஒரு முழுசா ஒரு சைக்கிள் கிடைச்சது, எல்லா பார்ட்ஸுமே இருந்து அப்படின்னு எப்ப கேட்டீங்கன்னா 1939 தான். ஆனா அதுக்கு முன்னாடி சைக்கிள் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத பத்தி தான் நாமளுமே தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள் கண்டுபிடிக்கிற போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து முன்னாடி வீலை விட பின்னாடி வீல் வந்து ரொம்ப பெருசா இருக்குமா. அந்த முன்னாடி உள்ள வீலோட மட்டும்தான் பிரேக்கா இருக்கட்டும், ஹேண்ட்பேர், பெடல்னு எல்லாமே கனெக்ட் ஆகி இருந்துச்சு. இப்பயும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே காமெடியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப உள்ள பசங்க ஓட்டுற வேகத்துல விழ வேண்டியதான் அப்படின்ற ஒரு நிலைமை ஆகிரும். அதுக்கப்புறம் அதுல நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இப்ப நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலுமே பைக்கு ஸ்கூட்டி இதெல்லாம் வந்து ரொம்பவே தாறுமாறா ஓட்டுறாங்க. அதுலயும் வந்து நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போது நிறைய அம்மாமார்கள் வந்து இந்நேரம் ஹாப்பியா இருப்பாங்க, நாளைக்கு வந்து ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி விட்டுருலாம்ல, அந்த ஒரு கதையுமே நிறைய இடங்கள்ல போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் சைக்கிள் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிசத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தையல் மிஷினில் உள்ள பெடல் வந்து எப்படி கீழே பார்த்து அழுத்துறப்ப சக்கரம் சுத்துதோ, அதே மாதிரி பெடலை கீழே பார்த்து அழுத்துறப்ப இந்த சைக்கிளோட வேகமே அதிகரிச்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு அதுலேயும் ஒரு சில மாற்றங்களையுமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலங்களோட ஒரு கூட்டு முயற்சியினாலையும் உழைப்பாலையும் ஒரு சூப்பரான டிசைன் பண்ணப்பட்டு தான் சைக்கிளை வந்து மாசா தயாரித்து அழகாக வந்து வெளியும் விட்டுருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி உள்ள சக்கரத்தோட மட்டும்தான் கனெக்ட் ஆகியிருக்கும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெடலு, அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதை மிதித்து சுற்றும் போது தான் சைக்கிள் போகிற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் 1868 பெரிய வரவேற்பை பெற்று ரொம்ப பல கம்பெனிகள் வந்து இதை போட்டி போட்டு நான் நீனு எல்லாருமே தயாரித்து விற்பனையில் இறங்கியிருக்காங்க. இருந்தாலுமே மிசாக்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அப்போ வந்து சைக்கிள் கம்பெனியை ஃபஸ்ட்டு அவங்க தான் தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து தான் 1910 இங்கிலாந்தில் வந்து ஒரு சூப்பரான பிராண்டுமே கொண்டு வராங்க, ஆஸ்டான் ஹெர்குலஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக தடமே பதிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் இன்னுமே நிற்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெர்குலஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஏன் அப்படின்னா 1910 தயாரித்தாலும் இப்போ கூட நானே அந்த ஒரு பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் வந்து முத்துக்காலை படத்திலிருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: சைக்கிள் ஓட்டுறதுனால என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்மளுடைய உடல் நலன் சார்ந்த நன்மைகளும் சரி, மனநலனுக்கும் நன்மைகளும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, சுற்றுச்சூழல் ரீதியாகவும் சரி, குழந்தைகளுக்கான ஆரோக்கியமான ஒரு விஷயமாகவும், இப்படி பல இதாக அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரு நல்ல விஷயமாகவும் தான் சைக்கிள் இருக்குது. அதில் வந்து உடல் நலம் சார்ந்த ஆரோக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இத ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதான் நம்மளுடைய சைக்கிள் ஓட்டுறது. அது மட்டும் கிடையாது, இந்த கால் தொட இடுப்பு தசைகள்லாம் குறையுது சொல்றாங்க. பொருளாதார ரீதியா பார்த்தோம் அப்படின்னாலும் எந்த அளவுக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து இப்ப எந்த அளவுக்கு உயர்ந்துட்டு போகுது அப்படின்றது நிறைய பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாம எந்த ஒரு எனர்ஜியுமே நம்ம வந்து செலவு பண்ண தேவை கிடையாது. பராமரிப்பு செலவு அப்படின்றதும் மற்ற வாகனங்களை விட ரொம்ப ரொம்ப கம்மி தான். சின்ன ஒரு பயணத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய சைக்கிளா தான் இருக்கும். அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு காலத்துல சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்படின்றதுதான். ஸோ அதை வந்து தடுக்கிறதுல சைக்கிள் வந்து ஒன்னா நம்பரா இருக்கு. அதனால தான் நிறைய வளர்ந்து வர்ற நாடுகளில் சைக்கிளுக்கான முக்கியத்துவம் அப்படின்றது இன்னுமே கொடுக்கப்படுது. ஏன்னா காற்று மாசுபாட தவிர்க்குது, CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதுதான் எல்லா பிரச்சனையுமே காரணம். ஸோ அது வந்து இந்த பெட்ரோல் டீசல் இந்த மாதிரியான புகையிலிருந்து வருது. அந்த மாதிரியான புகை எதுவுமே வந்து சைக்கிள் வெளியிடாததுனால சுற்றுச்சூழலுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு களத்திலிருந்து நேயர் கண்ணன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னங்கய்யா?
7: என் பேர் கண்ணன்.
6: ஐயா என்ன தொழில் பண்றீங்க?
7: நான் டிரைவரா இருக்கேன்.
6: டிரைவரா ஒரு ஓட்டுநரா இருக்கீங்க, உங்கள்கிட்ட கரெக்டா வந்து கேட்கலாம். இன்னைக்கு உலக சைக்கிள் தினம், நீங்க இப்ப சைக்கிள் ஓட்டுவீங்களா?
7: இப்பயும் சைக்கிள் ஓட்ட முடியும். ஏற்கனவே வந்து ரெண்டு பேரை வச்சு மூணு பேரை கூட அழிச்சு போயிருக்கேன், அழிச்சு போயிருக்கேன். இப்போ வயது கொஞ்சம் கம்மியினால ஒரு ஆளை வச்சு கூட அழுத்த முடியும். என்ன ஏற்கனவே நான் மாட்டு வண்டியும் ஓட்டிருக்கேன், இப்ப டீசல் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓட்டினாலும் டீசல் வண்டிங்கிறது நிரந்தரம் கிடையாது, டீசல் முடிஞ்சு போகும். என்னக்கென்ன இருக்கிற வரைக்கும் தான் அதோட வேல்யூ. ஆனா சைக்கிள்ங்கிறது நிரந்தரம், மாட்டு வண்டிங்கிறது நிரந்தரம். மாடு ஒரு மாடு செத்து போனாலும் இன்னொரு மாடு உருவாகும். சைக்கிள்ங்கிறது இட்டு போனாலும் இன்னொரு சைக்கிள் உருவாகும். உருவாக்கி வச்சு மனசை உபயோகப்படுத்தலாம்.
6: இப்ப நீங்க கடைசியா சைக்கிள் ஓட்டி எவ்வளவு நாள் ஆயிருக்கும்?
7: நான் வந்து ஒரு போன வாரம் கூட சைக்கிள்
6: ஓட்டுறேன்.
7: ஓடிட்டு
6: உங்களோட குழந்தைங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து
7: கொடுத்தீங்களா? அது ஓட்டுக்கு.
6: இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைக்கிள் ஓட்டுறது மறந்துட்டு வரதுக்கான காரணம் என்ன?
7: அது வந்து இப்ப என்ன வெளிநாடுகள் இருக்க அதுல வந்து என்னென்னமோ நாகரிகம் வந்து பல வண்டிகளை கண்டுபிடிச்சு ஓட்டுறதுனால டீசல் பெட்ரோலுங்கிற வச்சு இத வந்து பேட்டு கார் வருது அது வருது இது வந்துட்டு அதெல்லாம் வச்சு ஓட்டுறதுனால இதை மறந்துடுறாங்க. ஏன்னா அது கூட நிரந்தரமே கிடையாது, இதுதான் நிரந்தரம்.
6: ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க.
7: இது அகல் விளக்குல இருந்து ஏதோ ஒரு நினைவு.
6: நல்ல ஒரு பாடம், நன்றி.
5: நான் மாட்டு வண்டியில இருந்து எல்லா வண்டியுமே ஓட்டியிருக்கேன், கண்டிப்பா சைக்கிள் அப்படின்றது ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம்னு கண்ணா நான் வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிதான் ஆகணும். அதே சமயம் இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் சைக்கிள்ல இருந்தாலுமே ஏன் நாம அதை ஓட்ட இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் இதோட தேவை அப்படின்றது அதிகமாயிட்டே வருது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வேகமான வாழ்க்கையில வேகமாகவும் அதே சமயம் வசதியாகவுமே போகிறதுக்கு நிறைய பேருமே விரும்புகிறோம். ஸோ அதுவுமே ஒரு காரணம் தான் சைக்கிள் ஓட்டாததுக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர பற்றாக்குறை தான். வேலை, ஸ்கூலு, காலேஜு இப்படின்னு பல காரணங்களுக்காக இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளை வேகமாக கொண்டுட்டு போகுமோ அதுலேயே நம்ம வந்து பயணித்து அப்படியே பழகிட்டோம். சைக்கிளில் வந்து குட்டி குட்டியான இடங்களுக்கு போகிறோமே தவிர கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து என்ன ஒரு வண்டியில் போனால் வேகமாக போகலாம் அப்படின்றத யோசித்து தான் எல்லாருமே போகிறோம். அதே மாதிரி வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. இப்போ நிறைய பேருக்கு உடல் உழைப்பு அப்படின்றது குறைஞ்சிருச்சு. டெக்னாலஜி சார்ந்து வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வாழ்க்கை முறை மாற்றமே ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக தான் இருக்குது. அதே சமயம் போடக்கூடிய வெயில், பைக்கு கூட இப்போ பெரும்பாலானவங்க பயன்படுத்துறது இல்லை, எல்லாருமே காரு ஆட்டோ அப்படின்னு வந்து போயிடுறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போடக்கூடிய வெயில் தான். ஸோ அந்த பருவநிலை காலமுமே இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. கடைசியாக நான் எப்போ சைக்கிள் ஓட்டினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் தான் ஓட்டினேன். நான் எப்பயுமே, அதாவது எப்பயுமே ஓட்ட மாட்டேன், சும்மா என்னோட தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, குட்டி குட்டி பசங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் சைக்கிளில் தான் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வாங்கி வாங்கி ஓட்டிக்கிறதா. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே இந்த ஒரு நாளில் மட்டும் இல்லை, எப்போவுமே சைக்கிள் இருக்குது அப்படின்னா காலையில் ஒரு 15 நிமிஷமோ இல்லை சாயங்காலம் ஒரு 15 நிமிஷமோ ஓட்டுறது நம்மளுடைய உடல் நலனுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம். ஸோ சைக்கிள் ஓட்டுறது அப்படின்றது குறைஞ்சதுக்கான காரணம் சைக்கிளில் குறைபாடுகள் இருக்கு அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை முறை, வசதிகள், சமூக மாற்றங்கள் இதெல்லாம் தான் மிகப்பெரிய ஒரு காரணம். ஆனால் ஆரோக்கியம், சுற்றுச்சூழல், சிக்கனம் இதெல்லாம் ஞாபகம் வச்சு சைக்கிள் ஓட்டுற ஒரு பழக்கத்தை மறுபடியும் இந்த ஒரு நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க, இன்னுமே பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறாங்க. ஆனால் நம்மளுடைய நிகழ்ச்சி அப்படின்றது 10 to 11:30 வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுவாரஸ்யமான பல தகவல்களை பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. நம்மளோட வாழ்க்கையில நமக்கு எதிர்பாராத விதமா நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய இழப்புகளும் வரலாங்க. அதாவது திடீர்னு ஒரு நோய் தொற்று, இல்லைனா விபத்து, வேலை இழப்பு, கடன் சுமை அதிகரிக்கிறது, வருமானம் குறைஞ்சு போறது, திடீர்னு ஏற்படுற செலவுகள், அப்புறம் நம்பிக்கை துரோகம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நம்மளோட வாழ்க்கையை நினைச்சு ஒரு வித குழப்பம், சொத்து பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உண்மையிலேயே சொல்லணும்னா வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனுஷங்கன்னு யாருமே கிடையாதுங்க. ஆனா அதை பத்தி நம்ம யோசிக்காம அந்த சூழ்நிலையை நம்ம கடந்து அதுல இருந்து வெளியே வர்றாங்கல்ல, அவங்களால மட்டும்தாங்க நிறைய சாதனைகளையுமே பண்ண முடியும். அப்படி தன்னோட வாழ்க்கையில தன்னோட கணவரையும் மகனையும் இழந்து வறுமையில இருந்த தன்னோட குடும்பத்துக்காக பல தடைகளையும் தாண்டி தன்னோட முயற்சியால வெற்றி அடைஞ்சு இப்ப ஒரு தொழில் முனைவோரா ஆகியிருக்கிற ஒரு சாதனை பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நேதல் பணி நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். காரைக்குடியில கடந்த 24 வருஷமா செட்டி நாட்டு பலகாரங்கள்னு பேர்ல கடை நடத்திட்டு வர்றவங்க தாங்க சவுந்தரமம்மா. குடிசை தொழிலாம் ஆரம்பிச்ச இவங்களோட தொழில் பாத்தீங்கன்னா இப்போ வெளிநாடு வரைக்கும் போயிருக்குன்னா அதுக்கு இவங்களோட முயற்சி மட்டும்தாங்க காரணம். 11வது வகுப்பு வரைக்குமே படிச்சிருந்த சவுந்தரம் அம்மா அழகப்பன்கிற கட்டட ஒப்பந்தக்காரரை திருமணம் பண்ணி காரைக்குடியில வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல வருமானம், 2 குழந்தைகள்னு வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் எதிர்பாராத விதமா அவங்களோட கணவருக்கு கை எலும்பு முறிஞ்சு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம தன்னோட கணவரையும் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு சவுந்தரம் அம்மாவோடைய அம்மா வீட்டுக்கு, அதாவது சிவகங்கை மாவட்டம் ஓனா சிறுவயலுக்கு வந்திருக்காங்க. பொதுவாவே பெண்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு நம்மளால எந்த பாரம் ஆகிடக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அதே மாதிரி தாங்க இவங்களும் நினைச்சிருக்காங்க. ஆனா என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துலதான் இவங்களோட உறவினர் ஒருத்தங்க கடையில இருந்து முறுக்கு வாங்கி மதுரைக்கு கொடுத்து விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு, ஏன் நம்ம கடையில வாங்கணும், நம்மளே செஞ்சு கொடுத்துடலாமேனு அவங்களோட மாமியார் கிட்ட கேட்டு அதே மாதிரி முறுக்க செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அதை செஞ்சு போக மீதி இருந்த மாவுல முறுக்கு சுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி சாப்பிட்ட எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மதுரைக்கு அனுப்புனாங்கல்ல அவங்களுமே முறுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த ஆர்டரை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இதையே ஏன் நம்ம ஒரு தொழிலா பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து அதிரசம், வெள்ளப்பணியாரம், கைமுறுக்கு, சீப்பு சீடை மாதிரியான காரங்களையும் செய்ய கத்துக்கிட்டு வீட்டில் இருந்தே சின்ன அளவில் விற்பனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட நண்பரோட உதவியால வங்கியில கடன் வாங்கி காரைக்குடியிலேயே ஒரு வீடை வாடகைக்கு வாங்கி அந்த வீட்டோட மாடியில கொட்டகை போட்டு பலகாரங்கள் செஞ்சு அவங்களோட பேர்லயே ஒரு கடையும் ஆரம்பிச்சு விற்பனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல தாங்க ஒரு விபத்துல அவங்களோட மகனை இழந்திருக்காங்க. ஸோ அதுல இருந்து மீண்டு வந்த கொஞ்ச காலத்திலே பாத்தீங்கன்னா அவங்களோட கணவரையும் இழந்திருக்காங்க. அதுக்கப்புறமா யாரையும் பார்க்காம, யார் கூடவும் பேசாம மனதளவு முடங்கி போய் இருந்தவங்களை அவங்களோட மகள் தான் ஆறுதல் படுத்தி மறுபடியும் பிசினஸ் செய்ய சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா நிற்காம ஓடி ஓடி நிறைய ஆர்டர்களை எடுத்து இப்போ திருமணம், வளகாப்பு மாதிரியான விசேஷங்களுக்கும் மொத்தமாக ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்டும் வராங்க. ஸோ பலகாரம் மட்டும் இல்லாமல் கொழுக்கட்டை மாவு, புட்டு மாவு, தட்டை மாவு, உருண்டை, பொடி வகைகளும் செஞ்சு விற்பனை பண்ணிட்டோம். 30 பேருக்கு இவங்களோட நிறுவனத்தில் வேலையும் கொடுத்துட்டு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு ஒரு சாதனை பெண்ணாக தன்னோட வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு வராங்க சவுந்தரம் அம்மா. எந்த பிஸ்னஸா இருந்தாலுமே நம்ம அதை செய்யணும் நினைச்சோம்னா நம்ம தயங்காம அதுக்கு நம்மளை தயார்படுத்தி நம்ம அந்த தொழில இறங்கணும் அப்படின்னா நமக்கு வெற்றி தாங்க. அப்படி தன்னோட வாழ்க்கையிலையும் வெற்றி அடைஞ்ச காரைக்குடி சவுந்தரம் அம்மாவுக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க. நெய்தல் பெண்ணு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. பழங்கால சங்க பாடல்கள்ல கேட்டீங்கன்னா அதுல நம்ம நெய்தல் பகுதிகளில் கிடைக்கிற சங்கு இல்லனா சோழி சம்பந்தமான கடல் சார்ந்த பொருட்களை பல இடங்கள்ல குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படி நம்ம கடற்கரை பகுதிகளில் கிடைக்கிற சுப்பி சங்கு சோவிகளை தான் கிளிஞ்சல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல்ல வாழ்ற மெல்லுடலிகளோட வெளிப்புற பாதுகாப்பு ஓடதாங்க நம்ம கிளிஞ்சல்கள்னு சொல்றோம். ஸோ இந்த கிளிஞ்சல்களை வச்சே இப்போ நிறைய பேர் அதுலயும் தனிப்பட்ட முறையில இருக்கட்டும் இல்லைன்னா சுய உதவி குழுக்கள் மூலமா பெண்கள் வந்து அழகான கைவினை பொருட்கள் அப்புறம் வீட்டு அலங்கார பொருட்கள் பொம்மை மேசை அலங்கார பொருட்கள் முகம் பார்க்கிற கண்ணாடி சட்டம் தோடு கிளிப்பு லைட்டுன்னு நிறைய பொருட்களை செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம பகுதியில இந்த சோவி வச்சு ரொம்ப அழகா செய்யற ஒரு பொருள் தாங்க நைட் லேம்ப். கிட்டத்தட்ட 1 கிலோ தாய சோவி வச்சு தயார் பண்ணி பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கிற இந்த நைட் லேம்ப் பத்தி தாங்க இன்னைக்கான நம்மளோட நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? இந்த நைட் லேம்ப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வாங்கிக்கணுங்க, அப்புறம் ஒயரு பிளக்கு, அப்புறம் லைட்டு, ஒரு பெரிய சைஸ்ல பிளாஸ்டிக் பந்து, அப்புறம் தாய சோவி 1 கிலோ, அப்புறம் க்ளூகன். முதல்ல நம்ம பிளாஸ்டிக் பந்தில் கீழே மட்டும் நம்ம லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ரவுண்டாக நம்ம வெட்டி

ரூபாய் தாங்க செலவாகும். ஆனா நம்ம இதை செஞ்சு விற்பனை பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட 300-500 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ இதை நம்ம நேரடியாக நம்மளோட வீட்டில் இருந்தே ஆர்டர் எடுத்து விற்பனை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்மளோட மொபைலில் ஸ்டேட்டஸ் வச்சு கூட நம்ம விற்பனை பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் நம்ம பரிசு பொருளாக கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த பொருட்களை செஞ்சு விற்பனை பண்ணுறோன்னு தெரியப்படுத்துறதுக்காக நம்ம ஃபேன்சி ஸ்டோரு, அப்புறம் பெண்களுக்கான கடைகள், அப்புறம் அழகு பொருட்கள் விற்பனை நிலையம், பரிசு பொருட்கள் கடையில் கொடுத்து கூட நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாங்க. ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையே ஒரு சிறந்த சிறு தொழிலாக செஞ்சு லாபம் பார்க்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்களில் யாருக்காச்சும் உங்களோட நண்பர்களுக்கு பரிசு பொருளாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 8870967729 இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது. அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க வரும் போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும்போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நம்ம தினம் தினம் நம்மளோட சமையல்ல பயன்படுத்துற ஒரு முக்கியமான பொருள் தாங்க தேங்காய். இந்த தேங்காய் வந்து உணவுப் பொருளுக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்மளோட உடலுக்குமே தேவையான ஆரோக்கியமான பல நன்மைகளை தருதுன்னு தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட தேங்காயை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் தான் இன்னைக்கான நம்மளோட நெய்தல் பெண் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. பொதுவாகவே நம்ம ஊரில் காலையில் சாப்பாடுக்கு ஆப்போ இடியாப்போலாம் வைக்கிறாங்கன்னா அதிக நாட்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் எடுப்பாங்க. ஏன்னா இந்த உணவுப் பொருட்களை நம்ம தேங்காய் பாலில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு சாப்பிடும்போது நம்ம வாயில் இருக்கிற புண்ணாக இருக்கட்டும் இல்லை நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணாக இருக்கட்டும் அது சரியாகிருங்க. அதே மாதிரி தேங்காவை நல்லா மென்று அந்த பாலை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம வாயிலையே வச்சுருந்தோன்னா நம்மளோட வாய்ப்புண்ணுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா முகத்தில் என்ன அதிகமாக இருக்கும்ல, ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியை நம்ம பஞ்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நம்மளோட முகத்தில் தொடச்சிட்டு வந்தோம்னா நம்ம முகத்தில் இருக்கிற எண்ணெய் பசையும் மாறி நம்ம முகமும் ரொம்ப தூசி இல்லாமல் சுத்தமாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் வந்துட்டாலே முகம் கை கால் அப்புறம் கழுத்து முதுகுன்னு அந்த இடங்கள் எல்லாம் வேர்க்குறு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும்ல, அவங்க என்ன பண்ணலான்னா இந்த தேங்காய் உடைச்ச தண்ணியில் கொஞ்சமாக சந்தனம் சேர்த்து வேர்க்குறு இருக்குல்ல அந்த இடத்துல தடவணும்னா எரிச்சல் இல்லாமல் இதமாக இருக்கும். இன்னொன்று நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அதிக நேரம் உட்காந்து வேலை செய்வாங்கள்ல, அப்போ அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அப்படி உள்ளவங்க என்ன பண்ணலான்னா தேங்காய் பால் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நாட்டுக்கோழி முட்டை இருக்குல்ல அந்த முட்டை கூட வெந்தைக்கீரை சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு சோர்வு இல்லாமல் வேலை பார்க்க ஈஸியாகவும் இருக்கும். இதையும் தாண்டி தேங்காய் பாலில் இருக்கிற அந்த கொழுப்பு அமிலங்கள் வந்து நம்மளோட வறண்ட சருமம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஈரப்பதத்தை கொடுத்து நம்மளோட சருமத்தை ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும். ஸோ இன்னும் முக்கியமான ஒன்று என்னென்னா இது பெண்களுக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒன்றுங்க. ஏன்னா இந்த தேங்காய் பாலில் இருக்கிற விட்டமின் சி தாமிரம் வந்து கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து நம்மளோட முகத்தில் இருக்கிற சுருக்கம் கோடுகளெல்லாம் குறைச்சி நம்மளை இளமையாக வச்சுக்க உதவி செய்யுது. ஸோ இந்த தேங்காய் பாலை நம்மளோட சரும மட்டும் இல்லைங்க நம்மளோட தலைமுடிக்குமே நம்ம பயன்படுத்தலாம். அப்படி நம்மளோட தலைமுடிக்கு நம்ம பயன்படுத்தும் போது நம்ம முடியோட வளர்ச்சியை ஊக்குவிச்சு முடியை பளபளப்பாக வச்சுக்கும். அதே மாதிரி தேங்காய் பாலை நம்மளோட முகத்தில் தடவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நம்ம கழுவுனோம்னா பளபளப்பான ஆரோக்கியமான சருமமாக நம்மளோட சருமத்தை நம்ம மாற்றிக்கலாம். அதனால இன்னையிலேருந்து முகத்தை பளபளப்பாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அதிக செலவு இல்லாமல் நம்ம பகுதிகளிலே அதிக அளவில் கிடைக்கிற இந்த தேங்காயில் இருந்து தேங்காய் பாலை பயன்படுத்தி கூட நம்மளோட முகத்தை நம்ம அழகாக வச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பின்ன நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. எவ்வளவுதான் இந்த வரதட்சணை வாங்குறது மூலமா பெண்கள் தங்களோட வாழ்க்கையை இழந்தாலுமே, இன்னுமே இது வந்து ஒரு மாறாத ஒரு செயலா தாங்க நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. அப்படி சமீபத்துல கூட கோயம்புத்தூர் மாவட்டத்திலயும் சேலம் மாவட்டத்திலயும் கூட 2 பெண்கள் வந்து அதிக அளவுல வரதட்சணை கொடுத்து திருமணம் செஞ்சுமே, திருமணத்துக்கு அப்புறமா தொடர்ந்து அதிக அளவுல வரதட்சணை கேட்டதால மன வேதனையில தவறான முடிவுகளை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்மளுமே செய்தித்தாள்களை படிச்சிருப்போம். இப்படி திருமணம் நிச்சயம் பண்ணும் போது பணம் கேட்கறது, இல்லைன்னா தங்க நகைகள் கேட்கறது, கார் தங்க வீடு நிலம் கேட்டு கொடுக்கலன்னா கல்யாணம் இல்லைன்னு சொல்றது, திருமணத்துக்கு அப்புறமா தொடர்ந்து வரதட்சணை கேட்கறதுன்னு, இது எல்லாமே சட்டப்படி தடை செய்யப்பட்டுடுச்சு. ஆனா இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலுமே ஒரு சில படிச்ச பெண்கள் வந்து அந்த நேரத்துல ஏற்படுற மன உளைச்சலால தப்பான முடிவை இப்ப வரைக்கும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்படி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு 5 வருஷம் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கிற வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டுல 2004 அப்புறமா தான் அது சம்பந்தமா ஒரு சில விதிகளையுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி அந்த விதிகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா மாவட்டங்களையுமே மாவட்ட அளவிலான ஆலோசனை குழுக்களை அமைச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, திருமணத்துக்கு அப்புறமா சொத்துல பங்கோ இல்ல தொழில பங்கோ தர்றத சொல்லி விளம்பரம் பண்ண கூடாதுன்னு தடை செஞ்சாங்க. அதையும் மீறி விளம்பரம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 மாசம் சிறை தண்டனையும் அபராதமும் கொடுக்கப்படுவோம் அறிவிச்சாங்க. இது கூடவே ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இயற்கையா மரணம் அடைஞ்சாலோ இல்ல வேற ஏதாவது, அதாவது வரதட்சணை தொடர்பான காரணங்களால அவங்க இறந்து போனாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய குற்றமா கருதப்பட்டு அவங்க கொண்டு வந்த வரதட்சணை வந்து அந்த பெண்ணோட குழந்தைங்க பேர்லயோ இல்லைன்னா அவங்களோட பெற்றோர்கிட்டயோ ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு. ஸோ இந்த சட்டத்தை மீறினாங்க அப்படின்னா அவங்கள வந்து வரதட்சணை தடுப்பு அலுவலர் வந்து விசாரணை பண்ணி இறப்புக்கான காரணங்களை பத்தியும் ஆய்வு செஞ்சு இது பத்தின தகவல்களை மாவட்ட நீதிபதி கிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிற சட்டமும் வந்துச்சு. இப்படி திருமண நிகழ்வுகள் நடக்கும் போது வரதட்சணை கொடுக்கறத எதிர்த்துதான் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் 26 வரதட்சணை எதிர்ப்பு தினமா கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. சோ ஒரு பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமை நடக்குது அப்படின்னா முதல்ல எங்க போனோம், மகளிர் நிலையத்துல போய் புகார் கொடுக்கலாம். இல்லைன்னா 181, அதாவது 181 பெண்களுக்கான உதவி எண் இருக்கு, இல்லைன்னா 1091 பெண்களுக்கான அவசர உதவி எண், இல்லைன்னா மாவட்ட சமூக நலன் அப்புறமா மகளிர் உரிமைத்துறை அலுவலகம் போய் கூட நம்ம நேரடியாக புகார் கொடுக்கலாங்க. அதனால வரதட்சணை கொடுமை நடக்குதுன்னா உடனே பயந்து போய் எனக்கு அவமானமா இருக்கு, ரொம்ப மன அழுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு தவறான முடிவுகளை எடுக்காம நம்மளோட பெற்றோர்கள்கிட்ட சொல்லியோ இல்லைன்னா நமக்கு உண்மையா இருக்கிற நண்பர்கள்கிட்ட சொல்லியோ தைரியமா மேல சொன்ன நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல பெண்கள் நல அலுவலகத்துக்கு நேரடியா போய் கூட புகார் அளிச்சு அந்த கொடுமையிலிருந்து நம்மள நம்ம பாதுகாத்துக்கலாம். மீண்டும் மற்றொன்று நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. அருணாச்சலம் மற்றும் ரோஜாவனம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கோடை காலத்துல குழந்தைகள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அம்மாக்கள் வீட்டுல உள்ளவங்க எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோடை காலத்துல வெயில் கொஞ்சமா இல்லங்க, நிறையவே கடுமையா இருக்கிற நேரம்னு கேட்டீங்கன்னா காலை 10 மணில இருந்து மதியானம் 2 மணி வரை. அந்த ஒரு நேரத்துல சூரியனோட புற ஊதா கதிர்கள் கடுமையா இருக்குமா? இந்த நேரங்கள்ல அம்மாக்களும் சரி வீட்டுல உள்ளவங்களும் சரி பிறந்த குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகாதது சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட சருமம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது, சூரியனோட கதிர்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகிரும். அதனால நண்பகல்ல கூட்டிட்டு போறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஒருவேளை நண்பகல்ல கொண்டுதான் போகணும் அப்படிங்கற அவசியம் இருந்தா கூட கை குழந்தைகளை ஒரு காட்டன் துணியால போத்தினபடி கொண்டு போகலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேலா வேலா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அருணாச்சலம் மற்றும் ரோஜாவனம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய் சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் முதுகுவலை நீங்க என்ன செய்யலாம் என்பது பற்றி மருத்துவர் பகிர்ந்து கொள்ளும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். சளி, இருமல், காய்ச்சல் இதுக்கு தானே நம்ம ஜென்ரலா டாக்டர்கிட்ட போவாங்க. ஆனா இதோட அதிகமா ஒரு பிரச்சனைக்காக இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர்கிட்ட போறாங்கன்னா அது வந்து முதுகுவலிக்காக. இந்த முதுகுவலிங்கிறது பெரியவங்களுக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. 20 வயசு இளைஞர்களா இருந்தாலும் சரி, 50 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களா இருந்தாலும் சரி, 30 to 50 இருக்கிற நடுத்தர வயதினரா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே வயது வேறுபாடு பார்க்காம ஒரு விஷயம் தாக்குதுன்னா அது இந்த முதுகுவலி தான். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த முதுகுவலியோட ஆரிஜின், இந்த தண்டுவடம், அந்த தசைகள், எதனால இந்த வலி வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய உடற்பயிற்சிகள் செஞ்சோம்னா 99% இந்த முதுகுவலிய இல்லாமே ஆக்கிடலாம், எளிமையை குணப்படுத்திடலாம். உடற்பயிற்சி அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணணும், காலையில பண்ணுமா இல்ல சாயந்தரம் பண்ணுமா, எப்போ உடற்பயிற்சி செய்யணும், முதுகுவலி இருக்கும்போது எப்படி நம்ம படுக்கணும், எந்த சைட் படுக்கணும், வெறும் தரையில படுக்கணுமா இல்ல பெட்ல படுக்கணுமா, முதுகுவலி ஒரு தீவிரமான முதுகுவலி, வேற விதமான ட்ரீட்மெண்ட், எக்ஸசைஸ் இல்லாம வேற விதமான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சயாட்டிகா ஆபரேஷன் இல்லாம குணமாகுமா, முதுகுவலியை குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் மட்டும் போதாதா, எப்படி உட்காரணும், ரொம்ப நேரம் உட்காரவங்களா இருந்தா என்னென்ன ஃபாலோ பண்ணணும் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. சோ நான் சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகள் மற்றும் அட்வைஸ்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப் லாங் நம்மளுக்கு முதுகுவலி வராம பாதுகாத்துக்கலாம். அதுதான் இதோட பியூட்டி. முதுகுவலியை பத்தி புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம முதுகு தண்டை பத்தி புரிஞ்சுக்கணும். இந்த முதுகு தண்டு என்ன வடிவம் இருக்குங்க, நம்ம ஆங்கில எழுத்து எஸ் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த எஸ் கொஞ்சம் பெண்டு நிமித்தினா அதுதான் நம்ம முதுகு தண்டு. சோ வழக்கமா நம்ம முதுகு தண்டுல வந்து மொத்தம் 33 எலும்புகள் இருக்கும். அப்புறம் தொராக்ஸ் பகுதி அப்படின்னு சொல்லுவோம், நம்மளோட உடம்போட முன் பகுதி. அடுத்து லம்பார் ஏரியான்னு சொல்றோம், இந்த இடத்துல தான் பட்டக்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து கீழே வந்து காக்கிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஷார்ப்பாக வந்து முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து மொத்தம் 33 குட்டி குட்டி எலும்புகள் இருக்கு, அதை தான் நம்ம முதுகு தண்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 33 எலும்புகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 33 எலும்புகளுக்கு நடுவுலையும் ஒரு ஜவ்வு இருக்கும், ஒரு குஷன் இருக்கும். ஸோ அந்த ஜவ்வு பகுதி வந்து கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜவ்வு பகுதி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரப்பர் போன்றது. ஸோ இந்த இதை தான் வந்து டிஸ்க் அப்படின்னு சொல்றோம், நம்ம முதுகு தண்டில் இருக்கிற டிஸ்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இந்த அவுட்டர் ரிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கார்ட்லேஜ் இருக்கும், நடுவில் வந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஒரு திரவ நிலையில் இருக்கும், ஆனால் ஜெல்லு மாதிரி வளவளப்பான ஒரு திரவம் நடுவில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிஸ்க்கு நடுவுலையும் இந்த மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த டிஸ்க் இருக்குது, எதுக்காக இந்த எலும்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே பியூட்டி. ஆண்டவனோட மிக பிரமாதமான ஒரு அதிசய படைப்பு அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ எதுக்காக இந்த முதுகு தண்டு இருக்குன்னா, நம்ம மூளையில இருந்து நரம்புகள், முக்கியமான நரம்புகள், நர்வஸ் சிஸ்டம் பாதுகாப்பா நம்ம உடம்பு முழுக்க செலுத்துறதுக்காக கொண்டு போறதுக்காக படைக்கப்பட்டது இந்த வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதுகு தண்டு. ஸோ இந்த முதுகு தண்டோட நடுப்பகுதியில ஸ்பைனல் கெனால் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்பைனல் கெனால் வழியா தான் ஒரு மிகப்பெரிய நரம்பு மண்டலம் இறங்குது கீழே. ஸோ இந்த நரம்பு மண்டலத்தோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நம்ம உடம்பு முழுக்க மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னலை கொண்டு போய் சேர்த்துறதே இந்த ஸ்பைனல் கெனால் வழியா வரக்கூடிய நரம்புகள் தான். இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டாய் ஆகி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, கை கால்கள் எதுவுமே வராது, அப்படியே படுத்து படுக்கையா தான் இருப்போம், நம்ம உடம்போட எந்த பகுதியுமே வேலை செய்யாது. எதனாலனா இங்க இருக்கிற நரம்பு மண்டலம் மூலமா வரக்கூடிய சிக்னல்கள் நம்ம உடம்போட எந்த பகுதிக்குமே போகாது. இந்த வெர்டிப்ரா மட்டுமே அந்த ஸ்பைனல் கெனால் சொல்லக்கூடிய அந்த ஸ்பைனல் கெனால் வரக்கூடிய நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது கிடையாது, இதை சுத்தி நிறைய தசைகள் இருக்கு. ஸோ இந்த தசைகள் தான் முக்கியமான விஷயம். இந்த தசைகள் வந்து இந்த ஸ்பைனல் கெனால நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கும். கழுத்து வலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கழுத்து வலி வரதுக்கான காரணம் இங்க ப்ராப்ளம் வரும். இப்ப இதுதான் சர்வைக்கல் வெர்டிப்ரான்னு சொல்லுவோம். இந்த சர்வைக்கல் வெர்டிப்ரா அப்படிங்கிறது C1 to C7, இங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கழுத்து வலி வரும். அதுக்கப்புறம் இங்க இருந்து T1 to T12 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த வெர்டிப்ராஸ் வந்து 12 இருக்கு, இது வந்து தொராசிக் வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கீழே வந்து L1 to L5 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை தான் வந்து லம்பார் வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம முதுகு தண்டை மூணாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த மூன்றாக பிரிக்கப்பட்டதில் லம்பார் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வலி வருது தான் கீழ் முதுகு வலி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம முதுகோட பின்பக்கம் வருது. இந்த தொராசிக் ஏரியாவில் வரக்கூடிய வலி தான் மேல் முதுகு வலி, நம்ம உடம்போட மேல் பகுதியில் வருது. ஆனால் இது இந்த C1 to C7 வரக்கூடிய பிரச்சனை தான் கழுத்து வலியாக நம்மளுக்கு வருது.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன ராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனுஷ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம்

0: கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: இன்னைக்கு வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா வந்து இந்த லம்பாரி ஏரியா. ஸோ இந்த லம்பாரி ஏரியாவில் தான் பொதுவாக பிரச்சனைகள் உருவாகுது முதுகுவலி பொறுத்த வரைக்கும். இந்த லம்பாரி ஏரியா தான் நம்ம உடம்போட மொத்த எடையும் சப்போர்ட் பண்ணுது. இந்த முதுகுத்தண்டை எதுக்கு இருக்குன்னா, நம்ம வந்து வெயிட்டை தூக்குறோம், எடுக்கிறோம், கீழே குனிகிறோம், நிமிடுறோம், திடீர்னு இப்படி திரும்புகிறோம், வலது பக்கம் திரும்புகிறோம், இடது பக்கம் திரும்புகிறோம், எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்மளுக்கு இந்த வெர்டிப்ராவோட நெகிழ்வுத்தன்மை தேவை. இந்த நெகிழ்வுத்தன்மை இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ண முடியுது, ஃப்ரீயாக பண்ண முடியுது. குனிகிறது நிமிடுறது மட்டும் இல்லை, பாஞ்சு போய் தாக்கிறதுக்கும் வந்து முதுகு தண்டு தேவை. அதனால தான் ஒருத்தர் வந்து சண்டை போட போகலை, போரில் சண்டை போட போகலைன்னா யூ டோன்ட் ஹேவ் பேக் போன் அப்படிம்பாங்க. ஸோ என்னன்னா தைரியம் இல்லை, சண்டை போட முடியல அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் தான். ஸோ இப்போ வந்து கீழ் முதுகு வலி எதனால ஏற்படுது அப்படிங்கறத பார்ப்போம். சோ இப்போ உங்களுக்கு முதுகெலும்போட வடிவமைப்பு பத்தி சொல்லிட்டேன். இது வழியா வந்து ஒரு பெரிய நரம்பு மண்டலம் வருது அப்படிங்கறத சொல்லிட்டேன். சோ அந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கறது இந்த வெர்டிப்ராங்கிற இந்த போன் வழியா, இந்த ஸ்பைனல் கலா வழியா இந்த நரம்பு மண்டலம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்பைனல் கலால இருந்து நரம்புகள் வெளியே வரும் இல்லையா, இந்த நரம்புகள் வெளியே வரும் பாத்தீங்களா, இது வந்து பொதுவா எல்லா இடத்துல இருந்துமே இங்க இருந்து நரம்புகள் இப்படி சைட்ல வெளியே வர ஆரம்பிக்கும். எல்லா இடத்துலயுமே இந்த இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் ஒட்டி, இந்த டிஸ்க ஒட்டி ஒரு நரம்பு வெளியே வரும். இந்த டிஸ்க ஒட்டியே இந்த நரம்புகள் ரெண்டு பக்கமும் வெளியே வரும். பொதுவா முதுகுவலி வரதுக்கான காரணம் அப்படின்னு நாம சொல்றது வந்து இந்த டிஸ்க் ரீஜன்ல டேமேஜ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்க் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இதுல இருந்து வரக்கூடிய ஜெல்லு வெளியே வரும். ஸோ இந்த நரம்பு மேல அழுத்தத்தை கொடுக்கும்போது நம்மளுக்கு கடுமையான வலி உண்டாகும் அப்படிங்கிறது பொதுவான காரணமா நம்ம சொல்லுவோம். ஆனா விஷயம் வந்து அது கிடையாதுங்க. பொதுவா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். டிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். அது அவ்வளவு ஈஸியா டேமேஜ் ஆகாது முதுகுவலியை பொறுத்த வரைக்கும். 95% முதுகுவலி எல்லா வயதினருக்கும் வரதுக்கான முக்கியமான காரணமே தசை பிடிப்புகள், தசை சுருக்கம், தசை வீக்கம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்கும். இதுதான் வந்து கோர் மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மசில் ஏரியாவில் வரக்கூடிய பிரச்சனையினால தான் பொதுவாக வந்து நம்மளுக்கு இந்த கீழ் முதுகு வலி அப்படிங்கிறதே ஏற்படும். இந்த வெர்டிப்ரா சுற்றி இருக்கக்கூடிய கோர் மசில் இந்த தசைகளில் டேமேஜ் ஏற்படலாம். இல்லைனா இந்த இடம்லாம் வந்து டைட் ஆயிரும். நம்ம தொடைப்பகுதியில் முக்கியமான தசைகள் இருக்கு, மிகப்பெரிய தசைகள். நம்ம தொடையோட பின்பகுதியில் ஹாம்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். முட்டியை தூக்கி என்னோட இடுப்பை நோக்கி கொண்டு வர முடியும்னா அதுக்கு காரணம் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் தான். இந்த ஹாம்ஸ்ட்ரிங் பகுதி பயங்கர டைட்டாக இருக்கும். இல்லைனா இந்த குவாட்ரிசெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்பக்கம் இதுவுமே வந்து நம்ம இடுப்பில் போட அட்டாச் ஆகிருக்கு. இங்கே ப்ராப்ளம் இருக்கலாம், இது டைட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம உடம்போட நடுவில் இருக்கக்கூடிய கோர் மசில்ஸ் அங்கே டைட்டாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இடுப்புக்குள்ள ஒரு சின்ன மசில் தாங்க இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த மசில். இதுக்கு கேட்டால் இதோட பேர் பைரிஃபார்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பைரிஃபார்மிஸ் மசில் டைட் ஆகிறதுனாலையும் நம்மளுக்கு இந்த முதுகுவலி ஏற்படும். அதான் பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து இந்த வெர்டிப்ரா, இந்த எலும்புகளை சுற்றி இருக்கிற தசைகளுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த இறுகி இருக்கிற தசைகளை நம்ம லூஸ் பண்ணணும். அப்படி லூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் பண்ணணுங்க. ஒன்றும் பெரிய பாடி பில்டிங் பண்ண சொல்ல, சாதாரண ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது இந்த மசில்லாம் லூஸ் ஆகும். அந்த மசில்லாம் லூஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு முதுகுவலி வரவே வராது, என்றைக்குமே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸசைஸ் மூலமாக உங்களோட உடல் வந்து கரெக்டாக நேரான நிலையில், அந்த போஸ்டர் சொல்லுவோம், அந்த உடல் வந்து உடல் அமைப்பே கரெக்டாக நேரான நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது, முதுகுவலி நல்லா குறையும். இந்த நரம்பு மண்டலம்லாம் வெளியே வருது பார்த்தீங்களா, இந்த நரம்பு மண்டலம்லாம் அப்படியே கீழே வருங்க.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் முதுகுவலை நீங்க என்ன செய்யலாம் என்பது பற்றி மருத்துவர் பகிர்ந்து கொள்ளும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: சில சமயம் ஒருவேளை டிஸ்க் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இது வந்து நம்ம நரம்புகளை அழுத்தம் கொடுக்கும். இந்த நரம்பு அழுத்தம் அப்படிங்கிறது சில சமயம் வந்து கீழே வரைக்கும் பின்னாடி நம்ம பட்டக்ஸ் பகுதிக்கு, கால் பகுதி, ஏன் கீழே வரைக்குமே நம்ம வலி பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல அழுத்தம் ஏற்படும் போது அது வந்து நம்ம இது டேமேஜ் ஆகியும் அந்த அழுத்தம் ஏற்படலாம், இல்லைன்னா தசைகள் இறுகி அந்த டைட்னஸ்னாலையும் அந்த நரம்பு அழுத்தும். ஸோ அப்படி அந்த நரம்பு அழுத்தும் போதும் வந்து இந்த சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வலி பரவு உண்டாகலாம். சோ இந்த சயாட்டிகா பெயினுமே வந்து இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது, இந்த உடற்பயிற்சி செய்யும் போது இந்த மசில்லாம் லூஸ் ஆயிடும். இதன் மூலமா வந்து இந்த சயாட்டிகா பெயின் குறையும். ஆனா ஒரு விஷயங்க, இப்ப நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணியுமே உங்களுக்கு வலி குறையல அப்படின்னா அப்ப வந்து பிரச்சனை வந்து தசைகள் இல்லைன்னு அர்த்தம். வலியோடு சேர்ந்து காய்ச்சல் வருது அப்படின்னா வந்து அங்க இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்ப மசிலோட காய்ச்சல் வந்து இன்ஃபெக்ஷன், கிருமிக்கு தொற்று ஏற்பட்டிருக்கு, அதை ட்ரீட் பண்றது ரொம்ப முக்கியம். முதுகு வலியோட காய்ச்சல் இருந்தாலும் முதுகு வலியோட சேர்ந்து பவல் அண்ட் பிளாடர், அதாவது தானாவே யூரின் போறது, தானா நம்ம கண்ட்ரோல் இல்லாம மோஷன் போறது அப்படின்னாலும் முதுகு வலி மிக அதிகமாகி வாந்தி வருவதை போன்ற ஒரு உணர்வு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, நைட்லாம் தூங்கவே முடியல அந்த அளவுக்கு முதுகு வலி படுத்துது அப்படின்னாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எக்ஸசைஸ் பண்றது நல்லதில்ல. ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்து என்ன பிரச்சனைங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் முதுகுவலிக்கான எக்ஸசைஸ்க்கு வரணும். பொதுவாக பேக் பெயின் மெயினே அதனால வரும்னா நம்ம வெயிட் தூக்குறது தாங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். தெரியாம வந்து மிக அதிக எடையை டக்குன்னு தூக்கிடுவோம். கிச்சன்ல வேலை செய்யறாங்க லேடிஸ்லாம் வந்து ஏதாவது வெயிட் கிரைண்டர் தூக்கி இங்கே வைக்கிறேன் அப்படின்னு தெரியும் வைப்பாங்க, இல்லை அட்டாலியில் வந்து ஏதாவது வெயிட்டான பொருளை தூக்கி வைக்கும் போதோ, ஸோ இந்த மாதிரி வெயிட்டான பொருளை தூக்கும் போதோ, இல்லை லாங் டிராவல் பண்றோம், ஜென்ஸோ லேடிஸோ வேலை நிமித்தமாக ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப தூரம் உட்காந்துக்கிட்டே போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரும். ரொம்ப நேரம் ஆபீஸ்லயே உட்காந்துருக்கிறோம், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படிங்க, தப்பான பொசிஷன்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னாலும், சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்மளுக்கு இந்த தசை பிடிப்புகள் ஏற்பட்டு நம்மளுக்கு இந்த பேக் பெயின் அப்படிங்கிற கீழ் முதுகு வலியே வரும். சோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான பொசிஷன்ல உட்காருறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான பொசிஷன்ல உட்காருதுன்னா அப்படிங்க, நம்ம சேர்ல உட்காரும் போது நம்மளோட ரெண்டு பாதங்களும் கம்ப்ளீட்டா, நம்மளோட ரெண்டு பாதங்களுமே வந்து ஸ்ட்ரெயிட்டா தரையில கம்ப்ளீட்டா அழுந்தி இருக்கணும். முன்பகுதியும் சரி பின்பகுதியும் சரி நம்ம பாதங்கள் அழுந்தி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன், இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக ஆனவன்.

0: அரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
1: வெயில் காலத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் அவஸ்தப்படுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்க்குரு தாங்க. வேர்வை அப்படின்றது உடல்ல இருக்கிற உஷ்ணம் வெளியேற ஒரு நிலைதான். இது சருமத்துல இருக்கிற சின்ன சின்ன துளை வழியா வெளியேறும். இந்த துளையெல்லாம் அடைக்கும் போதுதான் வேர்வை சின்ன சின்ன கொப்புளமா மாறிடும். அப்படி வேர்க்குருலாம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேரு கூலிங் பவுடர் வாங்கி போட்டு தேய்ப்போம். அதுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய ஒரு 4-5 சொட்டு எடுத்து உடல் ஃபுல்லா தேய்ச்சாலே வேர்க்குருனால வரக்கூடிய அரிப்பு தடுக்கப்படலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் முதுகுவலி நீங்க என்ன செய்யலாம் என்பது பற்றி மருத்துவர் பகிர்ந்து கொள்ளும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இந்த லம்பார் ஏரியாவுக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி சேரா தான் பார்த்து நம்ம வாங்கணும். அதுலதான் ரொம்ப நேரம் உட்காரோம் அப்படின்னா அதுலதான் உட்காரணும். நல்லா சாஞ்சியா எப்பவும் உட்காரணும். நம்ம கால் பாதங்கள் ரெண்டும் தரையில டச் ஆயிருக்கணும். நம்ம நிமிந்து நேரா உட்காந்துருக்கணும். இந்த மூணு பாயிண்ட உட்காரும் போது எப்பவுமே கடைபிடிங்க. நாலாவது பாயிண்ட் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்க கூடாது. எப்பவும் போல நீங்க ஒரு 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு பெண்டிங் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு கைகள்ல நீட்டி சைட்ல நீட்டி கழுத்தை வந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து உட்காருது அப்படிங்கிற ருட்டீன் திங் ஃபாலோ பண்ணுங்க. சோ இப்ப லாங் டிராவல் போறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி உட்காருறது கரெக்டா ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்ப ட்ரெயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேல மட்டும் தான் சப்போர்ட் இருக்கும், கீழே லம்பார் சப்போர்ட்டே இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நல்ல ட்ரெயின்ல போகும்போது வலி வந்துரும். லம்பார் சப்போர்ட்டுக்கு ஒரு தலைகாணியோ பில்லோவோ எடுத்துட்டு போயிருங்க கூடவே. சோ அத பின்னாடி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த முதுகு வலி வராது. அடுத்து எப்படி தூங்கணும் அப்படிங்கறதுலயும் சில முறைகள் இருக்கு. வெறுந்தரையில படுத்தா வலி குறையும் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் பெரிய தப்பு. ஏன்னா வெறுந்தரையில படுக்கும்போது நம்மளுக்கு வந்து முதுகுக்கு கரெக்டான சப்போர்ட்டோட தான் பிறக்கணும். எல்லா சைடும் சப்போர்ட் இருக்கணும். அப்பதான் வந்து சேஃபா நம்ம வந்து படுத்திருக்க முடியும். சோ அப்பதான் நம்மளுக்கு முதுகு தண்டுக்கு சேஃபான ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஆனா வெறுந்தரையில அப்படி பண்ண முடியாது. அதனால நம்ம பெட்ல படுக்கிறதா என்னைக்குமே பெஸ்ட். ஆனா பெட்ல படுக்கும் போது என்ன பொசிஷன்ல படுக்கணும், இப்ப நேரா மல்லாக்க படுத்துக்கணுமா இல்ல குப்புற படுக்கணுமா அப்படிங்கறது, மல்லாக்க படுக்கிறது தான் பெஸ்ட். நம்ம ஸ்பைனோட பொசிஷன் அதோட அமைப்பு அதே இடத்துல கரெக்டா மெயின்டைன் ஆகிறது நம்ம மல்லாக்க படுக்கும் போது தான் மெயின்டைன் ஆகுது. ஆனா மல்லாக்க படுக்கிறதுங்கிறது நல்லதுதான், பட் அதோட பெட்டர் வந்து சைட்ல படுக்கிறது அப்படிங்கிறது. சைட்ல படுக்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து முதுகு தண்டோட அமைப்பு அது கரெக்டா வச்சுக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. ஒரு கழிச்சு படுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம இதயம் ஈஸியா பம்ப் பண்ணுது, இதயத்தோட ரத்த ஓட்டம் சீரா இருக்கு, குரட்டை குறையும். அப்செக்டிவ் ஸ்லீப் எப்படியா அப்படின்னு சொல்லுவோம், குரட்டை அடிக்கடி வரும், மூச்சு கொஞ்ச நேரம் நின்று போயிடும், அதுக்கப்புறம் திருப்பி மூச்சு விடுவோம், அந்த தொந்தரவு வராது. அப்புறம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப நெஞ்சு எதுக்களிப்பு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல்லாம் வரும் சாப்பிட்டு உடனே படுக்கிறது. ஸோ அந்த மாதிரி சமயத்திலையும் அதெல்லாம் இந்த சைட்ல படுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஹார்ட் பர்ன் ஏற்படாது, நெஞ்சு எரிச்சல் குறையும். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் காரணங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம சைட்ல படுக்கிறது என்றைக்குமே பெஸ்ட். கூடவே வந்து நம்ம அப்படி படுக்கும்போது நம்ம இரண்டு கால்களுக்கு இடையில ஒரு தலைகாணி வச்சுக்கணும். ரெண்டு கால்களுக்கு இடையில தலைகாணி வச்சு படுத்துருக்கணும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அண்ணாச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் முதுகுவலை நீங்க என்ன செய்யலாம் என்பது பற்றி மருத்துவர் பகிர்ந்து கொள்ளும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: பொசிஷன்ல நம்ம தூங்கும் போது முதுகு தண்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. சோ முதுகு தண்டுக்கும் சப்போர்ட் கிடைக்கும், உடம்போட மற்ற உறுப்புகளுக்கும் நல்லது நம்ம சைட்ல திரும்பி படுக்கும் போது. சோ எப்பவுமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க தூங்குறதுக்கு. ஆனா எனக்கு வந்து குப்புறப்படுத்தா தான் தூக்கம் வரும், இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது, சின்ன வயசுல இருந்து இப்படியே நான் பழகிட்ட டாக்டர் அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்க இதுக்காக மாத்தணும்னு அவசியம் இல்லை, குப்புறப்படுக்கலாம். பட் அதே சமயம் அந்த நீஸ் நம்மளோட முட்டி பகுதி, கால் முட்டி பகுதிக்கு ஒரு தலைகாணி வச்சு சப்போர்ட் கொடுங்க. சோ அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு படுக்கும் போதும் நம்மளுக்கு இந்த இது மெயின்டைன் ஆகும், இந்த ஸ்பைனோட கர்வேச்சர் மெயின்டைன் ஆகும். சோ இதுதான் எந்த சைடு படுக்கிறது அப்படிங்கிற முறைகள், அது எது பெஸ்டோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம வெயிட் தூக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம வெயிட் தூக்கும் போது நேரடியா இப்படி நம்ம குனிகிறோம் அப்படின்னு வைங்க, அப்படி குனியும் போது அந்த வெயிட்டை தூக்கும் போது ஸ்ட்ரெயின், லம்பர் ஏரியா ஸ்ட்ரெயின் ஆகும், ஈஸியா முதுகு வலி வரும். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உடனே முதுக வளைக்காம ஃபர்ஸ்ட் நம்ம கால்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த கால்களை மடக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வெயிட்டை பிடிச்சி நம்ம தூக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம கால்களுக்கும் அந்த வெயிட், அந்த கடினமான பொருளோட வெயிட் நம்ம கால் மசில், நம்ம கால் தசைகளும் தாங்கிக்குது, முதுகும் தாங்கிக்குது, கையும் தாங்கிக்குது. அப்போ அந்த அந்த பொருளோட வெயிட் நம்ம உடம்பு பூரா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அப்ப நம்மளுக்கு அந்த வலி முதுகு வலி ஏற்படாது. அதனால பொருள்களை தூக்கும் போது ரொம்ப கவனமா தூக்குங்க. கடைசியா நான் சொல்ல போறது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. வார்ம் அப் பண்ணணும், கட்டாயம் வார்ம் அப் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்க்குள்ள போகணும். இப்போ வந்து லைட்டா ஒரு வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், ஒரு 10 நிமிஷம் ரன்னிங்கோ ஜாகிங்கோ வாக்கிங்கோ சும்மா அப்படி நடந்து போயிட்டு வந்தீங்கனாலே அது வந்து உங்க மசில்கள் எல்லாம் சூடாக்கி வார்ம் ஆக்கிடும். ஆனா இப்போ வயசானவங்க பெரியவங்க இருக்கிறீங்க, உங்களால வார்ம் அப் பண்ண முடியல, ரன்னிங் பண்ண முடியல, ஜாகிங் பண்ண முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப குளிச்சுட்டு வெந்நீர், சுடுதண்ணீர்ல குளிச்சுட்டு வாங்க. சுடுதண்ணீர் நம்ம உடம்பு மேல படும்போது அந்த வெந்நீரோட சூட்லயே வந்து நம்ம இறுகிருக்கிற தசைகள்ல கொஞ்சம் இலகும், கொஞ்சம் ரத்த ஓட்டம் அந்த இடத்துல எல்லாம் அதிகரிக்கும். எக்ஸசைஸ் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய எஃபெக்ட்ல ஒரு பாதியாவது நம்மளுக்கு சுடுதண்ணீர்ல குளிக்கும் போது கிடைக்கும். சோ அந்த மாதிரி மசில்களை வார்ம் ஆக்கிட்டு தான் அடுத்து இந்த நான் சொல்லக்கூடிய 9 ஸ்ட்ரெச்சஸையும் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெச் பண்ணும் போதும் 10 to 30 seconds வரைக்கும் நம்ம பிரீதிங்க அந்த ஸ்ட்ரெச், இப்ப சப்போஸ் நான் கை எப்படி ஸ்ட்ரெச் பண்றேன் அப்படின்னா ஒரு 10 to 30 seconds அந்த ஸ்ட்ரெச் பொசிஷனை ஹோல்ட் பண்ணணும். அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடணும். நான் சொல்லக்கூடிய இந்த 9 ஸ்ட்ரெச்சஸையும் எப்பப்ப பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டெய்லி பண்றதுதான் பெஸ்ட். ஏன்னா ஸ்ட்ரெச்சிங்கிறதே வந்து அன்னைக்கு 24 மணி நேரத்துக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும், நம்மளுக்கு முதுகுவலி வராது. ஆனா அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா 2-3 நாள் கழிச்சு திருப்பி முதுகுவலி வந்துடும். அதனால கண்டிப்பா வந்து டெய்லி பண்ணணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 4 வாட்டியாவது பண்ணினா தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெச்சோட எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும், முதுகுவலி வராம நம்மள பாதுகாக்கும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தூங்க மாட்டேன்.
1: ஒரு குழந்தை பிறந்ததம்மா,
0: தூங்க மாட்டேன்.

0: மாடியில என்ன பண்றீங்க?
1: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது. அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
8: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் முதுகுவலை நீங்க என்ன செய்யலாம் என்பது பற்றி மருத்துவர் பகிர்ந்து கொள்ளும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
9: இன்னொரு விஷயம், எப்ப நம்ம இந்த ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணணும், இப்ப மொத்த எக்ஸசைஸ் மாதிரி இந்த முதுகு வலிக்கான ஸ்ட்ரெச்சிங்க வந்து காலையிலேயே பண்ணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எப்ப உங்களுக்கு வந்து முதுகு வலி ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த நேரத்துல எக்ஸசைஸ் பண்ணுங்க, போதும் இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலையில தான் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம ஸ்ட்ரெச்சிங் குள்ளார போயிடலாம்.
10: இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது கண்டிப்பா வார்ம் அப் பண்ணிருங்க. சாஃப்டான நல்லா திக்கான ஒரு மேட், யோகா மேட் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு, இல்லைனா ஒரு சாஃப்டான ஒரு மெத்த இருந்தால் கூட ஓகே, அது மேலே படுத்துக்கிட்டு தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். வெறுந்தரையில் பண்ணாதீங்க.
11: எல்லா எக்ஸசைஸுமே ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக செய்ய ஆரம்பிங்க. இந்த ஷோல்டர்ஸ்லாம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக வச்சுட்டு நார்மலாக ப்ரீத்திங் பண்ணணும், ப்ரீத் அவுட் பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால்களை தூக்கி நம்ம கைகளை இந்த தொடைக்கு பின்னாடி வச்சு நம்ம வயிற்று பகுதியை நோக்கி கொண்டு வரது தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம

0: முட்டியை மடக்கி, ஸோ நம்மளோட வலது பாதம் தரையில் இருக்கு, வலது கால் முட்டி மடங்கியிருக்கு. இப்போ நம்ம இடது காலை மெதுவாக தூக்கி நம்ம வலது கால் முட்டி மேலே வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம இடது காலோட பாதம் செவத்தை நோக்கி இருக்குது, இந்த பாதம் வந்து வலது முட்டி மேலே இருக்குது. இப்போ அடுத்து இரண்டு கைகளாலையும் வலது தொடையை பிடிச்சு மெதுவாக தூக்கி மெதுவாக நம்ம வயிற்றை நோக்கி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஒரு ஸ்டேஜில் உங்களால் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை இந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த சின்ன தசை ஸ்ட்ரெச் ஆகும்போது இது வந்து நம்மளுக்கு கீழ் முதுகு வலியை பெரிய அளவில் குறைக்கும். ஸோ இந்த பொசிஷனில் 10 to 30 seconds கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் மெதுவாக கீழே கொண்டு வாங்க. இதே மாதிரி இடது காலுக்கு பண்ணுங்க. இப்போ இடது கால் முட்டி மடங்கி இருக்குது, கீழே இருக்குது. இப்போ வலது கால் பாதம் வந்து சுவற்றை நோக்கி இருக்குது. அதே மாதிரி நம்ம கால்களை பின்னாடி கொண்டு வரோம். சப்போஸ் உங்களால் இப்படி காலை மடக்கி உங்களோட கைகளை இங்கே கொண்டு போய் இப்படி கொண்டு வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராப் யூஸ் பண்ணலாம். நம்ம கைகளுக்கு பதில் இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியும் நம்ம கால்களை இந்த மாதிரி பின்னாடி கொண்டு வரலாம். ஸோ எவ்வளோ தூரம் பின்னாடி கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வாங்க. ஸ்ட்ரெச் தெரியல அளவுக்கு கொண்டு வாங்க.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இருந்தார் நடந்தார் கிடந்தார் முடிந்தார் யார் யாரோ முடிந்தார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீ
1: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெயில்ல போறோம்னா எந்த அளவுக்கு கூட தொப்பி எடுத்துட்டு போறது முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம முகத்துக்கு சன்ஸ்கிரீன்ங்கிற கிரீம் போட்டு போறது முக்கியம். இத நிறைய பேரும் அத ஒரு மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம தோலை வெயில்ல இருந்து

0: பாதுகாக்கிற ஒரு கவசம்னு கூட சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப சன்ஸ்கிரீன் போட்டா விட்டமின் டி கிடைக்காதோ அப்படின்லாம் தோணலாம், ஆனா அதான் இல்ல. எந்த சன்ஸ்கிரீன் போட்டாலுமே 95-98% வரை பாதுகாப்பு தரும், மிச்சம் 2% மூலமா விட்டமின் டி நம்ம உடம்புக்குள்ள போகும்னு சொல்றாங்க. சன்ஸ்கிரீன் போடுறது மூலமா என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது தடுக்கப்படுது. அதாவது சின்ன வயசுலயே வயசான தோற்றம் காரணமான சூரியன்டருந்து வரக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குது இந்த சன்ஸ்கிரீன். அதனால எந்த வயதினருமே இந்த வெயில் காலங்கள்ல சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம்.
1: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்கள மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 கணக்குல புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருகிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் முதுகுவலை நீங்க என்ன செய்யலாம் என்பது பற்றி மருத்துவர் பகிர்ந்து கொள்ளும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அடுத்து மூணாவது எக்ஸசைஸ்ங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான், ஆனா ரொம்ப எஃபெக்டிவ். டபுள் நீ டார்சோ ரொட்டேஷன் அப்படின்னு இருக்கு பேரு. இப்ப இரண்டு கால்களையும் அதே மாதிரி மடக்கி வச்சுக்கிறோம். இப்போ இரண்டு கைகளையும் நீட்டிக்கிறோம், சாதாரணமாக ஃப்ரீயாக நீட்டிக்கிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட கால்களை இந்த மாதிரி தூக்குறோம். ஸோ இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு, முட்டியை மடக்கி தூக்கிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரைட் சைடு அப்படியே நான் இந்த கால்களை திருப்புறேன். இந்த மாதிரி திருப்பும்போது அதே சமயம் என்னோடய ஷோல்டர் வந்து ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. நான் என்னோடய கழுத்தை வந்து எந்த பக்கம் திரும்பி பார்த்துட்ருக்கிறேன், இடது பக்கம் பார்த்துட்ருக்கிறேன். இப்போது என்னோட கால்கள் இரண்டும் வலது பக்கம் இருக்குது, ஆனால் என்னோட கைகள் என்னோட தலை வந்து இந்த பக்கம் இடது பக்கம் பார்த்துட்ருக்கேன். அப்போ வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியும். இந்த வாய் 10-30 செகண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வைக்கும்போது முடிஞ்சளவு கால்கள் வந்து உங்கள் வயிற்றை நோக்கி எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மறுபடியும் இப்போ நேரான பொசிஷனுக்கு வந்துட்டு இதே மாதிரி இப்போ இடது பக்கம் திரும்புகிறோம். இப்போ இடது பக்கம் திரும்பும்போது நான் வலது பக்கம் பார்க்கணும். இதே பொசிஷனில் 10-30 செகண்ட் கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நேராக இருக்கணும். ஸோ இது ஒரு ரெப்பு. இந்த மாதிரி 2-4 தடவை இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போது அடுத்தது 4வது. இது வந்து இதுக்கு பேர் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம், பட்டாம்பூச்சி ஸ்ட்ரெச்சு. நம்ம கால்கள் எப்பவும் போல மடங்கியிருக்குது. இப்போது நம்ம கைகளை வந்து நம்ம தலைக்கு பின்னாடி வச்சு நம்மளோட எல்போ பகுதி, இந்த எல்போ பகுதி வந்து இப்போது சீலிங், அதை மேலே இருக்கிற சீலிங்கை நோக்கி இருக்கு. பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி அத்தரோட சிறகை விரிக்கிற மாதிரி நாம் இப்போது நம்மளோட கைகளை மெதுவாக விரிக்கிறோம். ஸோ விரித்து நம்ம தரையை தொடுறோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெச்சு. நம்மளோட மேல் முதுகு பகுதி நல்லா தரையோடு அழுந்திருக்குது. ஸோ அப்படியே நம்ம இந்த கைகளையும் தலைகளை நோக்கி நம்ம இப்படி அழுதும் போது இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி 10-30 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள், திருப்பி கொண்டு வாங்க. இது ஒரு ரெப்பு. இந்த மாதிரி 4 முறை பட்டாம்பூச்சி சிறகடிக்கிற மாதிரி 4 முறை இந்த பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போது அடுத்து 5வது, கோப்ரா நாகப்பாம்பு. எப்படி நாகப்பாம்பு படமெடுக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் இது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஃபோர்ஹெட் வந்து இப்போ நம்ம தரையில் தொட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளோட கைகள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம கையில் வந்து நம்ம ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டருக்கு கீழே இந்த இடத்துல வச்சுக்கிறோம். ரெண்டு கைகளையும் ரிலாக்ஸாக வச்சுட்டு நம்ம நாகப்பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இப்போ நம்ம ஸ்லோவாக நம்ம தோள்களையும் நெஞ்சு பகுதியும் தூக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தூக்கும்போது நம்ம கைகள் ரிலாக்ஸாக இருக்கணும். நம்ம நெஞ்சு பகுதி மட்டும்தான் தூக்குறோம், வயிற்று பகுதியே தூக்கலை. ஸோ இந்த பொசிஷனில் நாம் வந்து ஒரு 10-30 செகண்ட் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கணும். இதுக்கு பேர் கோப்ரா ஸ்ட்ரெச்சின்னு பேர். ஸோ இந்த மாதிரி 30 செகண்ட் கவுண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஸ்லோவாக நம்ம ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடணும். இந்த மாதிரி ஒரு 4 டைம் கோப்ரா ஸ்ட்ரெச் பண்ணணும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் முதுகுவலை நீங்க என்ன செய்யலாம் என்பது பற்றி மருத்துவர் பகிர்ந்து கொள்ளும் வழிமுறைகள் பற்றிய தொகுப்பு. இது டாக்டர் கார்த்திகேயன் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: இப்போ ஆறாவது எக்ஸசைஸ், இது வந்து நீலிங் ஹிப் ஃபிளெக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கால்கள் கைகள்லாம் தரையில படுற மாதிரி ஸ்டார்டிங் பொசிஷன். இந்த பொசிஷன்ல இருந்து இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷனுக்கு வருவோம். ஸ்ட்ரெயிட் பொசிஷனுக்கு வந்து நம்ம கால்களை வேணா, நம்ம கால்கள் முட்டி வலிக்குது அப்படின்னா கீழே வந்து ஏதாவது தலகாணி பில்லோ கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளோட இடது காலுக்கு மேலே இருக்கு, என்னோட கைகள் இரண்டையும் மேலே சப்போர்ட்டுக்கு வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு என்னோட வலது இடுப்பை வந்து இப்போ முன்னாடி தள்ளுறேன், மெதுவாக தள்ளுறேன். ஸோ இந்த பொசிஷனில் 10-30 seconds மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் கீழே வந்துடணும். இதே மாதிரி இடது இடுப்புக்கு பண்ணணும். இதே மாதிரி கீழே வச்சுட்டு நம்ம கைகளை சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு இப்போ என்னோட இடது இடுப்பு மூலமாக நான் முன்னாடி தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 times பண்ணணும். இப்போது அடுத்து 7th எக்ஸசைஸ், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். ஹாம்ஸ்ட்ரிங்கிறது ரொம்ப வலுவான மசில், நம்ம தொடைப்பகுதியில் பின்பகுதியில் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இடது கால் இங்கே இருக்குது, இடது காலுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்ட்ராப்பை கொண்டு போய் இந்த இடது காலுக்கு கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இடது காலை மேலே தூக்கிட்டோம். இந்த ஸ்ட்ராப் வந்து நம்ம காலோட சென்டர் பகுதியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு எவ்வளோ தூரம் சீலிங்கை நோக்கி கொண்டு வரமோ கொண்டு போங்க. நம்ம வலது காலை இப்போ நேராக்கிக்கணும். ஸோ முடிஞ்ச அளவு இதை ஸ்ட்ரெயிட் பண்ண பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேணாம், ஓரளவுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயிட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த பொசிஷனில் 10-30 seconds மெயின்டைன் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து வலது காலுக்கும் பண்ணணும். இப்போ வலது காலுக்கும் அதே மாதிரி சென்டரில் பாதத்தில் ஸ்ட்ராப்பை வச்சு மேலே கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோம். நம்ம கால்களும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளால் நல்லாவே ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி 10-30 seconds கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலுக்கும் மாற்றி மாற்றி பண்ணுங்கள். இப்போ 4 times பண்ணுங்கள். அடுத்து 8th ஸ்ட்ரெச்சு, ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சு. ரொம்ப பயப்படாதீங்க, ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சுனா ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி இந்த ஸ்ட்ராப்பை வந்து நம்ம ஷோல்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு இந்த ஸ்ட்ராப் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ ஸ்ட்ராப்பை நீங்கள் இப்போ ஷோல்டர் டிஸ்டன்ஸ்க்கு வச்சதுக்கப்புறம் நம்மளோட கால் பகுதி பாருங்கள். இந்த ரெண்டு கால் பகுதியும் நல்லா கீழ் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ இந்த கால் பகுதியை கீழ் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணும்போதே இந்த கைப்பகுதியை வந்து மெதுவாக ஸ்லோவாக மேலே கொண்டு போய் இப்போ வந்து நம்ம தோள்களுக்கு பின்னாடி கொண்டு போகிறோம். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். முன்னாடி வந்து கால்களும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு, பின்னாடி கைகளும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சு. ஸோ இந்த மாதிரி 10-30 seconds கவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி மெதுவாக ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. இதுதான் ஒரு ரெப்பு. இந்த மாதிரி 4 times பண்ணுங்கள். இதுதான் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சு. ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவானது. அடுத்து லாஸ்ட் ஸ்ட்ரெச்சு, இதை சமணக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டோம். நல்லா சமணக்கால் போட்டு உட்காந்துக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்ம இப்போ இந்த ஸ்ட்ராப்பை வந்து வி ஷேப்பில் இப்படி பிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லோவாக வந்து இதை இப்போது சீலிங்கை நோக்கி கொண்டு போகிறோம். கைகள் இரண்டையும் சேலிங்கை நோக்கி கொண்டு போனதுக்கப்புறம் இப்போது அப்படியே நம்ம வலது கையை வந்து மடக்காமல் இப்போ அங்கே எரிபோ பகுதியில் மடக்காமல் கீழ் நோக்கி கொண்டு போகிறோம். இப்படி கொண்டு போகும்போது நம்மளுக்கு இடது தோளில் நல்லாவே ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இந்த பொசிஷனில் 10-30 seconds கவுண்ட் பண்ணுங்கள். நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது அப்புறம் மெதுவாக ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. திருப்பி லெஃப்ட் சைடில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கீழே கொண்டு போங்க, மெதுவாக கொண்டு போங்க. நம்ம வலது தோளில் இந்த ஸ்ட்ரெச் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 30 செகண்ட் கவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. ஸோ இப்படி கீழே வாங்க. ஸோ இதான் ஒரு அடுப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 டைம் பண்ணணும். இதுதான் லாஸ்ட் எக்ஸசைஸ்.
0: கண்டிப்பாக 95% 95% உங்களுக்கு இந்த கீழ் முதுகு வழியிலிருந்து நிரந்தர விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத சந்தேகங்கள்ல. நன்றி, வணக்கம்.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நல்ல ஸ்மூத்தான தார் ரோட்ல வண்டி ஓட்டுறது யாருக்கு தாங்க பிடிக்காது? சரி, நம்ம பாக்குற தார் ரோடுகள் எல்லாமே தார்ல தான் போடுறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கருப்பு கலர்ல இருக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம வழக்கமா தார் ரோடு அப்படின்னே சொல்லி பழகிட்டோம். தாறு அப்படிங்கிற பொருள் நிலக்கரியில இருந்து கிடைக்குது. ஆனா இப்பலாம் தார ரோடு போல யூஸ் பண்றதே கிடையாது. அதுக்கு பதிலா கச்சா எண்ணெயில இருந்து கிடைக்கிற பிட்டுமன் அப்படிங்கிற பசைத்தன்மை கொண்ட ஒரு பொருளை தான் ஜல்லிக்கல்லோட சேர்த்து ரோடு போட யூஸ் பண்றாங்க. இது பேர் தான் ஆஸ்பால்ட் கலவை. அதனால அந்த கலவை மூலமா போடப்படுற ரோட நம்ம ஆஸ்பால்ட் ரோடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மல் விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா. 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்
1: தாத்தா. உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வந்த உள்ள
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: ఎస్ఐ ఎఫ్ఎం 90.4
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, சொல்லுங்க ஜான் ஹோரே, நாளைக்கு வந்து நீங்க திரும்பவும் வந்து ஸ்கூலுக்கு போக போறீங்க, அந்த ரீஓபனும் நடக்க போகுது, எப்படி உங்களோட மனநிலை இருக்கு? திரும்ப ஸ்கூலுக்கு போகலாமா இல்ல வீட்லயே இருக்கலாமா?
1: எனக்கு வீட்டில் இருக்கணும்னு தோணுது, ஸ்கூலுக்கு போகணும்னு தோணுது, எதை சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலக்கா.
0: இதில் வந்து சூஸ்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான், கண்டிப்பாக நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் ஆகணும். திரும்ப அது ஒரு ஆப்ஷன் தான் வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து மன வருத்தத்தில் இருந்தாலுமே திரும்ப வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம், அப்புறம் வந்து அவங்களோட கடைசி வருஷ ஸ்கூலாக கூட இருக்கும், இந்த ஒரு வருஷம் தான் படிக்க போகிறோம், ஸ்கூலில் படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசனையிலுமே வந்து பல பேர் இருக்காங்க. அந்த யோசனையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நாளையிலேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாளைக்கே வந்து புக் எல்லாருமே வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் வந்து ஸ்கூல்லலாம் கொடுப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம், அது எல்லாமே நாளைக்கே கொடுக்கறதுக்கான ஒரு அறிவிப்புமே வந்து விட்டுருக்காங்க. அதனால கண்டிப்பாக நாளைக்கே புத்தகங்கள் எல்லாமே கைக்கு வந்துடும். அதனால தொடர்ந்து இனிமேல் படிக்க தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக இன்றைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா படிப்பு சம்மந்தமாகவே ஒரு கேம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி பவர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது நேயர்களுக்கு வந்து இன்றைக்கி மெமரி பவர் அதிகமாக இருக்கா இல்லை வந்து நம்ம ஜான் ஹோரேக்கு இருக்குதா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கான கேம் வந்து மெமரி கேமாக தான் இருக்க போகுது. இதில் இன்னொரு ஒரு வித்தியாசமான விஷயம், எப்போவுமே வந்து நம்ம பேர்கள் வந்து சொல்லும் பொழுது ஒருத்தர் ஒருத்தர் சேர்த்து சேர்த்து சொல்லுவோம். இப்போ வந்து நான் ஒரு பேர் சொன்னேன் அப்படின்னா நம்ம ஜான் ஹோரே தம்பி ஒரு பேர் சொல்லும் பொழுது அதையோட சேர்த்து சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி கேம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா மொத்த பெயர்களையுமே வந்து நாங்கள் தான் சொல்ல போகிறோம். அதாவது ஒரு கிட்டத்தட்ட 6-7 வார்த்தைகள் மாதிரி சொல்லிடுவோம். அதில் வந்து ஆர்டர் மாறாமல் அது அப்படியே இருந்தபடி நாங்கள் வந்து எப்படி சொல்கிறோமோ அப்படியே திரும்ப நேயர்கள் வந்து சொல்லணும். இதுதான் கேமாக இருக்க போகுது. இந்த ஒரு கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். சரி, அடுத்ததாக நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்லலான் இருக்கீங்க?
1: இன்றைக்கி ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறேன், அதாவது விலங்குகள் கதை.
0: சரி ஓகே, அந்த விலங்குகள் காட்டுக்குள்ளே இருக்குமா இல்லை வீட்டுக்குள்ளே இருக்குமா?
1: காட்டுக்குள்ளதாக்கா இருக்கும்.
0: சரி ஓகே, கண்டிப்பாக காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகள் பற்றின ஒரு கதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளோட ராமநாதபுரத்தில், அதாவது இப்போ வந்து TNPSC எக்ஸாம் அப்படிங்கிறது தொடங்க போகுது இல்லையா, அதில் வந்து Group 1, Group 2 அப்புறம் Group 4 எக்ஸாம்கள் எல்லாமே வந்து தொடங்க போகுது. அதுக்கான ஒரு பயிற்சி வகுப்புகள் தான் வந்து நாளைக்கு தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அப்புறம் வந்து தொழில்நெறி வழிகாட்டு மையம் அப்படிங்கிற இடத்துல தான். கண்டிப்பாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு ஆபீஸ்ல நாளைக்கு அதுக்கான பயிற்சிகள் வந்து தொடங்க போறதா சொல்லிருக்காங்க. அதுக்காக ஆன்லைன்லயே வந்து முன்பதிவும் செஞ்சுட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நாளைக்கு மிஸ் பண்ணாம கலந்துக்கிறவங்க அவங்களோட பயிற்சி வகுப்புகளை யூஸ் பண்ணி அந்த ஒரு எக்ஸாம்ல வந்து வின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கு வந்து விளையாட்டு தகவல் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நேத்து வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பிரக்யானந்தா குகேஷ் இவங்கெல்லாம் வந்து தோல்வியை தழுவிருக்காங்க, அதாவது செஸ் விளையாட்டுல வந்து முக்கியமான ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கான ஒரு பதிலடியாக தான் வந்து நேற்று நடந்திருக்கு 7வது சுற்று போட்டி, அதாவது நார்வேல வந்து செஸ் போட்டி அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அதில் 7வது சுற்று போட்டியில் குகேஷ் அவங்க விளையாண்ட ஒரு போட்டியில் வந்து ட்ரா ஆயிருக்காங்க. யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கிராண்ட் மாஸ்டரான வெஸ்லி சோ அப்படிங்கிற ஒருத்தரோட தான் வந்து அந்த ஒரு போட்டியில் வந்து ட்ரா ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் விளையாண்ட பிரக்யானந்தா அவங்களுக்கான ஒரு சுற்று போட்டி இருக்கும் இல்லையா, அதில் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க 51வது காய் நகர்த்தலின் போது. அலி ரஜா பிரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரான்ஸ் வீரரை வீழ்த்தி 3 பாயிண்ட்களுமே வந்து எடுத்திருக்காங்க. குகேஷ் அவங்கள பார்த்தோம் அப்படின்னா 1.5 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இதனால புதுசாக அவங்களுக்கு வந்து ஒரு வின்னுமே வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்து இன்னுமே வந்து இந்த போட்டிகள் கண்டிப்பாக தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த போட்டியில் யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கேம் என்ன அப்படிங்கிறது சொல்லியாச்சு, மெமரி பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் சோதிச்சு விளையாட போகிறோம். அந்த ஒரு கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நம்ம வந்து இன்னைக்கு மெமரி கேம் விளையாண்டுட்டு இருக்கிறதுனாலே நம்ம வந்து மறந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு மறதி சார்ந்த ஒரு படத்துல இருந்தே பாடல் வருது. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜினி படத்துல இருந்து தான். அதுக்கு அடுத்ததான் வந்து கண்டிப்பாக கோமாளி படத்துல இருந்து இன்னொரு பாடலுமே வரப்போகுது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
2: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
4: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
5: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
7: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: எள்ளு ஒரு சின்ன விதை தான், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகம். அதனால் நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே இந்த எள்ளை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க. உடம்புக்கு சக்தி கொடுக்குது, எலும்புகளை பலப்படுத்தவும் உதவுது, நல்ல ஆரோக்கியம் தருது. அதுக்காக வந்து எள்ளு வந்து தினசரி சாப்பிடணும் அப்படின்றது கண்டி இல்லை. ஆனால் எள்ளை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட பேச போகிறேன். நேரம் சரியாக இப்பொழுது 5:17 ஆச்சு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி மற்றும்
1: நான் நித்யஸ்ரீ.
0: எள்ளில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, புரதச்சத்து அதாவது புரோட்டீன், உடம்பு வந்து வளரவும் தசைகள் பலமாக இருக்கவும் உடம்புக்கு வந்து பழுதான செல்கள் சரியாகவும் உதவுது. நல்ல கொழுப்பு அதாவது ஹெல்த்தி ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எள்ளில் இருக்கிற கொழுப்பு வந்து உடம்புக்கு நல்லது. இது வந்து சக்தி தரும், இருதய ஆரோக்கியத்துக்கு உதவும். கால்சியம் அதாவது எள்ளில் இருக்கிற அந்த கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதால

0: வயிறு நீண்ட நேரம் நிறைவாக இருக்க உதவுது. மக்னீசியம் அதாவது பார்த்திங்கன்னா இது நரம்பு தசைகள் சரியாக வேலை செய்ய உதவுது. மன அழுத்தம் குறைக்கவும் உதவுது. பாஸ்பரஸ் இது கால்சியத்தோடு சேர்ந்து எலும்புகளையும் பற்களையும் பலப்படுத்துது. ஜிங்க் அதாவது விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. காயங்கள் அப்புறம் வந்து சீக்கிரம் ஆறுது. ஆன்டி ஆக்சிடென்ட் உடலுக்குள்ள இருக்கிற தீங்கு விளைவிக்கிற பொருட்களை எடுத்து உடலை வந்து பாதுகாக்குது. இதனால் வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். எள்ளு சாப்பிடுறதால கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். உடலுக்கு சக்தி கிடைக்கும், எலும்பு பலமாகும், பெண்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாம் வராது, இரத்த சோகை குறையும், ஜீரணம் சீராகும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருதய நோய் வந்து ஆரோக்கியமா மேம்படும், தோல் முடி நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எள்ளை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா எள்ளுருண்டை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்தோட இந்த எள்ளை உருண்டையாக உருட்டி சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். எள்ளு பொடி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம், லட்டு செஞ்சு சாப்பிட்லாம், அப்புறம் வந்து சாலடில் சாப்பிட்லாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பொரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு தூவி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எள்ளு வந்து சின்ன விதைன்னு நினைக்கக்கூடாது. இதில் வந்து உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்கு. தினமும் அளவோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க.
1: ஓகே, ஒரு சிலர் ஆனால் எள்ளு சாப்பிட்றது ஒரு விதமான கசப்பு சுவையை தட்டுது, அதனால வந்து சாப்பிட்றதுக்கே வந்து பிடிக்க மாட்டேங்குது, குழந்தைங்களும் அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து இந்த எள்ளுருண்டை அப்படிங்கிறத இனிப்போடு சேர்த்து சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அதுவுமே வந்து ஒரு விருப்ப உணவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் குரேப் தம்பி வந்து அடுத்ததாக நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்லுவாங்க. ஒரு தடவை தான் வாய்ப்பு, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நேயர்கள் அந்த ஒரு பதிலை நல்லா வரிசையா வந்து சொல்லிட்டாலே போதும், இந்த ஒரு கேம்ல வின் பண்ணிடலாம். சரி, அதுக்கான கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லுங்க.
2: ஓகே, அதாவது பழங்கள் சொல்ல போறேன், ஏழு பழங்கள். அது என்ன போச்சுக்கணும், முதல்ல ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை, ஆரஞ்சு, டிராகன் பழம், நாவல் பழம், அன்னாசி பழம்.
1: ஓகே, எனக்கே கண்டிப்பா ஞாபகம் இல்லை. சரி, இன்னொரு தடவை சொல்றீங்களா?
2: ஓகே, ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை பழம், ஆரஞ்சு, டிராகன் பழம், நாவல் பழம், அன்னாசி பழம்.
1: சரி, ஓகே, இந்த ஒரு பழங்களோட ஆர்டரை அப்படியே மாற்றாமல் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து எப்படி வரிசையாக சொன்னாங்களோ அதே மாதிரி நேயர்களும் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான விருப்ப பாடல் கிடைக்கும். அதுக்கு 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறதா சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ஒரு கதை என்ன அப்படிங்கிறத கேட்டுடலாம்.
2: ஒரு அடர்ந்த காட்டில் ரொம்ப நாளாக மழையே பெய்யலாம். அப்போது எல்லா விலங்குகளும் வேறு காட்டுக்கு போகணும்.

0: என்பது ஒன்று நம்ம டார்கெட் பண்ணோம், ஆனால் இவங்க எல்லாரும் கூட்டமாக இருக்கிறதுனால நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை கூட்டங்கள்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தாலும் இந்த பக்கம் எலி கூட்டங்களுடைய தலைவர் சொன்னாராம், நம்மளுக்கு போக போக சாப்பாடு இல்லாமல் போகுது, நம்மளும் வேணால் வேறு காட்டுகளுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எலிகளெல்லாம் வேணாம், நம்மளுக்கு இங்கே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கும், நம்மளே எலி தான், நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சாலே போதும், ஒரு ஆப்பிளே நம்மளுக்கு ஒரு வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கிட்ட சொல்லும்போது, சரி நீங்க ஏதோ சொல்றீங்க அப்போனா நம்ம எல்லாரும் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுறாங்க. ரொம்ப நேரமாக தேடியும் ஒரு பழமும் கிடைக்கல. அப்போது ஒரே ஒரு எலிக்கு மட்டும் ஒரே ஒரு குட்டி கேரட் ஒன்று கிடச்சிருக்கு. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய எலி வந்து, ஏ இது என்னுடைய கேரட், நீலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டு போயிடுச்சான். இதுக்கப்புறம் நடந்திருக்கோம்னு தொண்டஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, அதுக்கு இடையில வந்து சண்டை நடந்திருக்குமா இல்லை சமாதானமாக போயிருக்குமா அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ராயன் படத்திலிருந்து ஒரு பாடலுமே வந்துட்டுருக்கு. சந்தோஷ் நாராயணன் அவங்களோட ஒரு குரல்லையும் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவங்களோட இசையிலையுமே வந்துட்டுருக்கு. அந்த ஒரு பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இந்த கோடை காலத்துக்கு உணவு நீர் ஆகாரங்கள்னு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பிட்டாலும் நாம அணியக்கூடிய ஆடைகள் அதை விட முக்கியமானது. அதுலயும் கோடை காலத்துக்கு காட்டன் டிரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போடுறதுல டிரெஸ் கலரும் முக்கியம் இல்லையா? எந்த கலர் டிரெஸ் போடணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இப்போ தெரிஞ்சுக்கலாம். பொதுவாவே எல்லா துணிகளுமே உடலால வெளிப்படுற அகச்சிவப்பு கதிர்வீச்ச ஓரளவு வாங்கிக்கிறோமா? ஏன்னா அப்படி வாங்குறது குளிர்காலத்துல நம்ம உடலை சூடா வச்சுக்க உதவுது. ஆனா வெயில் காலத்துல இது நம்ம உடலுக்கு உகந்தது கிடையாது. கருப்பு கலர் டிரெஸ் அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சும். ஆனா வெள்ளை கலர் டிரெஸ் சூரியன் இருந்து வர்ற வெப்பத்தை மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருந்து வெளியேற வெப்பத்தை திரும்ப அப்படியே வெளியே அனுப்பிடுமா. அதனால வெயில் காலத்துல தளர்வான வெள்ளை நிற ஆடைகளை அணிகிறது ரொம்பவே நல்லது. சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:33 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியா ஸ்ட்ரீட் மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வியுமே வந்து சொல்லியிருந்தோம். அதாவது இன்னைக்கான மெமரி கேம்ல வந்து நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து நமக்காக ஒரு 7 படங்கள் பேரை சொல்லிட்டு அதை எல்லாமே வந்து வரிசையா ஆர்டர் படி மாறாம அதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு ஒரு நேயர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஆண்டனி ஸ்டான்லி அண்ணா தான். அவங்களோட அந்த ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள், கரெக்டா?
1: கரெக்ட்.
0: ரெண்டாவது வாழைப்பழம்,
1: கரெக்ட்.
0: மூணாவது திராட்சை,
1: கரெக்ட்.
0: நாலாவது ஆரஞ்சு,
1: கரெக்ட்.
0: அஞ்சாவது டிராகன் ஃப்ரூட்,
1: கரெக்ட்.
0: ஆறாவது நாவல் பழம்,
1: கரெக்ட்.
0: ஏழாவது அண்ணாச்சி பழம்.
1: ஓகே
0: ஓகே, அப்ப அண்ணா வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த ஒரு கேம்ல. கரெக்டான பதில்களை சொல்லிட்டு அவங்க ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க ரம்மி படத்துல இருந்து. அந்த பாடல் அடுத்ததா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லிட்டு இருந்த கதையில என்னாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த எலிட்ட இருந்து அந்த ஒரு பெரிய எலி வாங்கிருச்சு. வாங்கினோடனே அது எனக்கு இன்னும் நிறைய வேணும், ஏன்னா இருக்கிறதுலே நான் தான் இந்த எலிகளே பலசாலி, அதனால் உங்களுடைய சாப்பாடெல்லாம் என்கிட்டருந்து வைக்கல அப்படின்னா உங்களை நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லா எலிகளையும் மிரட்டுச்சான். அவட எல்லாம் அதுக்கிட்ட இருக்கிற எல்லா சாப்பாடையும் அந்த ஒரே எலிக்கிட்ட வைக்கும்போது அங்கே இருக்கிற தலைவர் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இனிமேல் நான் தான் தலைவன், நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களை ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருந்துச்சான். அப்போது இதை கவனித்த ஒரே ஒரு பூனை, இதை எப்படி நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஒரு பேராசை பிடிச்ச ஒரு எலி, அதனால் இதை அது வழியிலே நம்ம வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இருக்கிற மிஞ்சி போன சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு லைன் மாதிரி அடுக்கி வச்சுன்னே நினச்சான். வந்துகிட்டே இருக்கும்போது அந்த எலி, யாராவது நம்மளுக்கு இவ்வளோ சாப்பாடு விட்டுட்டு போயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா ஒன்று எடுத்து அப்படின்னு நகர்ந்து போய் ஒரு குட்டி குகை ஒன்று இருந்துச்சான். அப்போ மற்ற எலிகள்லாம் வேணாம், அது பூனைகள் இருக்கிற இடம், அது ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் அது கேட்காம அது எல்லாத்தையும் அது கையில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு குட்டி பூனை ஒன்று வந்துருச்சான். அதுக்கப்புறம் நடந்திருக்கும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, கதையில் ஒரு ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு, அது என்ன ட்விஸ்ட்டு அந்த இது வந்து ரிவீல் ஆக போகுது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்விகள் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, கிரிக்கெட் வீரர்களோட பேர்களை வச்சு தான் வந்து இருக்க போகுது. நல்லா தெரிஞ்ச பேர்கள் தான் சொல்ல போகிறோம், அதனால் வந்து இந்த ஒரு கேமில் பயப்பட தேவையில்லை. அந்த வகையில் நேயர்களுக்கான முதல் ஒரு வார்த்தை வந்து எம்எஸ் தோனி, ரெண்டாவது வந்து விராட் கோலி, மூணாவது ரோஹித் சர்மா, நாலாவது வந்து சேவாக், அப்புறம் அஞ்சாவது கங்குலி, ஆறாவது வந்து அஸ்வின் குமார். அந்த ஒரு 6 பிளேயரோட பேரை வந்து கரெக்டாக இந்த ஆர்டர் படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சொல்கிறவங்களுக்கு அவங்களோட விருப்ப பாடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மெசேஜ் மூலமாகவும் பதில் சொல்லலாம். அதுக்கு 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பரையும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக வெயிலோட தாக்கம் தொடர்பான ரெண்டு முக்கியமான விஷயங்களை சுகாதாரத்துறை தொடர்பாக வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் நேத்து, அதாவது நம்ம கேன் தண்ணியில் வந்து அதை வந்து வெயிலில் வச்சா குடிக்கிறதுனால வந்து நம்ம ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெயில் அதிகமானாலே உடம்போட வெப்பம் அப்படிங்கிறதும் நார்மலாக அதிகமாகும். அதை குறைக்க ஒரு சிலர் வந்து ஆஸ்பிரின், அப்புறம் வந்து பாராசிட்டமால் இந்த மாதிரியான மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்களாம். அதனால கூட வந்து கல்லீரல், சிறுநீரகம் இதெல்லாம் வந்து பாதிப்படையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நார்மலாக மனித உடலோட சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 37°C இருக்கணும். அதை தாண்டி போகும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த தலைவலி, மயக்கம், தலை சுத்தல் இந்த மாதிரியான உடல் பாதிப்புகளும் வருது. அந்த ஒரு வெப்பத்தை குறைச்சிட்டா இந்த பிரச்சனைகளை தடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சு ஒரு சிலர் தானாவே இந்த மாதிரி மாத்திரைகளையுமே வந்து வாங்கி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால பக்க விளைவுகளும் அதிகப்படியாக நடக்குது. இந்த மாத்திரைகள், அதாவது ஆஸ்பிரின், பாராசிட்டமால் இதெல்லாம் வந்து காய்ச்சலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோட பர்பஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையோட வெப்பநிலை கட்டுப்பாட்டு மையத்தை பாதிக்கக்கூடிய கிருமிகளை தான் வந்து அழிக்கிறது தான் அதோட வேலையா இருக்கு. மற்றபடி உடல் வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு வந்து எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காதான். இதை சாதாரணமாக காய்ச்சலுக்கு சாப்பிட்ற மாத்திரைகள் தான் அப்படின்னு பல பேர் மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாமலும் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. சாதாரண மருந்தா இருந்தால் கூட அதில் வந்து மருத்துவர்களோட ஒரு ஆலோசனைகளை கேட்டு சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி உடம்போட வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு வந்து 2-3 தடவை குளிக்கிறது, அப்புறம் வந்து குளிர்ந்த தண்ணி குடிக்கிறது, மோர், இளநீர் அப்படின்னு நீர் ஆகாரங்களை குறைஞ்சது வந்து சாப்பிட்டு அவங்களோட உடல் வெப்பநிலை வெப்பநிலை அப்படிங்கிறத கட்டுப்படுத்திக்கலாம். அதை தவிர வழக்கமாக நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்னால் இந்த பழைய கஞ்சி தான். ஏன்னா அது வந்து ஒரு ப்ரோபயாட்டிக் ஃபுட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நீர் ஆகாரமாகவும் இருக்கும். அதனால் கோடைக்காலங்களில் அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து உடலோட வெப்பநிலையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாத்திரைகளை பயன்படுத்த வேணாம் அப்படிங்கிறதையுமே வந்து சுகாதாரத்துறை தொடர்பாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை இனிமேல் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வியுமே சொல்லிட்டேன். ஆனால் வந்து நான் ரெண்டு தடவை அந்த ஒரு கேள்வி சொல்லலை, அதனால் இன்னொரு தடவை நேயர்களுக்கு ஒரு வாய்ப்பு. முதல் பதில்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் தோனி, ரெண்டாவது வந்து விராட் கோலி, மூணாவது ரோஹித் சர்மா, நாலாவது சேவாக், அஞ்சாவது கங்குலி, ஆறாவது அஸ்வின்குமார். இந்த ஒரு ஆறு பிளேயரோட பேரை வரிசைப்படி மாறாமல் சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்துதான் நேயர் கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னயா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அதப்படின்னு காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலோசை எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 5:48 ஆச்சு. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா பிரகாசி மற்றும்
3: நானித்யஸ்ரீ.
2: பிஎஃப்எஸ்சி அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்ற ஒரு படிப்பை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். மீன்வள அறிவியல் அதாவது இளங்கலை படிப்பு இது. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பு எப்படி அப்படின்றத பயிற்சி கொடுத்து படிக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. இது வந்து தொழில்முறை படிப்பு அப்படின்னு சொல்லலாம். இது மாணவர்களுக்கு ஒரு நிலையான உணவு, அப்புறம் அமைப்புகள், நீர்வாழ் உயிரினங்களோட ஆரோக்கியம், கடல் உணவு, தொழில்நுட்பம் இது பற்றின ஒரு பயிற்சி கொடுத்து அவங்கள அரசு பணிக்கு தேர்ச்சி பண்ணுறது, அப்புறம் ஆராய்ச்சியில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான படிப்பு தான் இந்த படிப்பு. இது பார்த்திங்கன்னா பேச்சுலர் அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பு வந்து தகுதின்னு பார்க்கும்போது இந்த உயிரியல் கணிதம் படித்தவங்க, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த +2 50% மதிப்பெண் எடுத்தவங்க தான் இந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிஷரிஸ் கோர்ஸில் என்ன படிப்பீங்க அப்படின்னா மீன் வளர்ப்பு அதாவது அக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நன்னீர் மற்றும் கடல் நீர் உயிர்வாழ் உயிரினங்களை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மீன் உயிரியல் அதாவது ஃபிஷரி பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மீன்களை பற்றி முழுக்க படிக்கிற ஒரு படிப்பு. அதோடய வாழ்க்கை சுழற்சியை பற்றி படிப்பீங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா மீன் நோய் மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு, அதாவது அக்வாட்டிக் அனிமல் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா மீன்களுக்கு வர நோய்களை பார்த்து அதை குணப்படுத்துறதுக்கு உரிய படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் மேலாண்மை அதாவது அக்வாட்டிக் என்வரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. இது பார்த்திங்கன்னா நீர்நிலைகளோட பாதுகாக்கிறது, நீர் மாசுபடுறதை தடுக்கிற மாதிரி உள்ள படிப்புகள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாகவும் சொல்லித்தர்றாங்க, தியரியாகவும் சொல்லித்தராங்க. இந்த படிப்பு முடித்ததுக்கப்புறம் என்ன மாதிரி வேலைகள் இருக்குது அப்படின்னா அரசு மற்றும் பொதுத்துறையில் மீன்வள விரிவாக்க அலுவலர் அதாவது எஃப்இஓ ஆய்வாளர் மாதிரி வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாநில அரசு துறைகளில் வந்து இந்த பட்டதாரிகள் அதாவது நம்ம இந்த ஃபிஷரிஸ்க்கு படிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பட்டதாரிகளுக்கு வேலை வந்து நியமனப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல்சார் பொருட்கள் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஆணையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ அப்படின்ற ஒரு மீன்வள கணக்கெடுப்பு இந்த மாதிரி வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஎஃப்எஸ்சி படிக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் உட்பட பல தொழில்முறைகள் இந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக +2 முடித்தவங்க இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
3: ஓகே, கண்டிப்பாக வந்து ஃபிஷரிஸ் சார்ந்த துறைகளில் நம்ம அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம கேட்ட கேள்விக்கு நேயர் ஒருத்தவங்க மெசேஜ் மூலமாகவும் பதில் சொல்லியிருக்காங்க. பாமன்லேருந்து தீனா அண்ணா தான் வந்து நம்ம சொன்ன அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸோட நேம் எல்லாம் வந்து சரியாக ஆர்டர் படி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ் தோனி, அப்புறம் விராட் கோலி, அப்புறம் ரோஹித் சர்மா, அடுத்ததாக வீரேந்திர ஷேவாக், அப்புறம் வந்து கங்குலி, அப்புறம் வந்து அஸ்வின் அப்படின்னு நம்ம சொன்ன ஆர்டர் படியே கரெக்டாக சொல்லி அவங்களுக்கு ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. மாமன்னன் படத்திலிருந்து நெஞ்சமே நெஞ்சமே பாடல், அந்த பாடல் அடுத்ததா வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் கதையோட முடிவு என்ன அப்படிங்கறத இப்போ சொல்ல போறாங்க.
4: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பூனைகளை அதை அறியாமல் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக அப்படியே போயிட்டே இருந்துச்சான். அதோடு அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த குகைக்குள்ளேயே போயிடுச்சான். எல்லா எலிகளும் திரும்பியும் வார்னிங் பண்ணிச்சான், ஏ இப்படி போகாத, அது பூனைகள் வாழ்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லும்போது அதை கூட கவனிக்காமல் அவனுக்கெல்லாம் நான் ஒன்றும் சாப்பாடு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு சாப்பிட்டுக்கிட்டே போகும்போது அங்கே இருக்கிற குட்டி பூனைகளாக இருந்தாலும் சரி பெரிய புனையலாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு டின்னரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையே சாப்பிட்டுருச்சான். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பேராசைப்படக்கூடாது, பேராசைனாலே பெருநஷ்டம் அதான். அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களோட அந்த சாப்பாடுன்னு இல்லை எந்த பொருளையும் நம்ம திருடக்கூடாது.
3: சரி ஓகே, அடுத்தவங்க பொருளுக்கு கண்டிப்பாக ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் வந்து நம்ம இன்றைக்கான மெமரி கேமும் விளாண்டுட்ருக்கோம். அந்த கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 709-4439-9999

அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். நேயர்கேட்ட பாடலுமே வந்திருக்கு, நம்ம வந்துட்டுருக்கு. நம்ம ஜான் குறை தம்பியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்கள்கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ. அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம தான் வந்து பேச போகிறோம். ஆனால் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறதையுமே வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். அடுத்ததான் நம்ம எல்லாரும் தினமும் பார்க்கக்கூடிய வாகனங்களோட பேர் தான் வந்து சொல்லி விளையாட போகிறோம். அது வந்து எத்தனை பேர்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருக்குது. அந்த ஒரு பேர்களை ஞாபகம் வச்சு சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. நேயர்களுக்கான பதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரு, பஸ்ஸு, லாரி, பைக்கு, ஜேசிபி, ட்ரக்கு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, ஜீப்பு. கொஞ்சம் நிறையா தான் இருந்தாலுமே இந்த ஒரு பதில்கள் எல்லாமே வந்து ஈஸியானதான். நான் இன்னொரு தடவையுமே வந்து சொல்லிடுறேன். காரு, பஸ்ஸு, லாரி, பைக்கு, ஜேசிபி, ட்ரக்கு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, ஜீப்பு. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நேயர்களுக்கான பதில்களை நாங்கள் கம்மி பண்ணுவோம். அப்படி இந்த ஒரு கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட விருப்ப பாடல்களுமே வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த ஒரு வாகனங்களில் ஒன்றான சைக்கிள் தினம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா காலையில் நிகழ்ச்சிகள், அதாவது நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலையும் சரி மற்ற நிகழ்ச்சிகள் மூலமாக வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி வந்து சைக்கிள் தினம். அந்த சைக்கிளிங் பண்ணால் நம்மளோட உடம்புக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அதை பற்றினா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். இன்றைக்கி வந்து இந்த சைக்கிள் தினம் அப்படிங்கிறதுனாலயே நம்மளோட விளையாட்டு தகவலுமே அந்த ஒரு சைக்கிளை மையப்படுத்தி தான் இருக்க போகுது. அப்படி ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள் விளையாட்டில் 5 முக்கியமான கேம் இருக்குது. அதில் வந்து ரோட் சைக்கிளிங், ட்ராக் சைக்கிளிங், அப்புறம் மவுண்டைன் சைக்கிளிங், பிஎம்எக்ஸ் ரேசிங், அப்புறம் பிஎம்எக்ஸ் ஃப்ரீ ஸ்டைல். இதுதான் அந்த 5 முக்கியமான போட்டிகளாகவே இருக்குது. அதில் ஒன்றான பிஎம்எக்ஸ் ரேசிங் பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். பிஎம்எக்ஸ் அப்படின்னா அதோட விரிவாக்கம் பைசைக்கிள் மோட்டோ கிராஸ் ரேசிங் அப்படிங்கிறதான். பிளேயர் வந்து சின்ன சைஸ் பிஎம்எக்ஸ் சைக்கிளில் வந்து யூஸ் பண்ணி மேடு, பள்ளம், அப்புறம் வந்து சில வளைவுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கடந்து அந்த தடைகள்லாம் வந்து தாண்டி வேகமாக போட்டி போடணும். இந்த ஒரு கேம் 1970களில் அமெரிக்காவில் உருவாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் 2008 பெய்ஜிங்கோட ஒரு சம்மர் ஒலிம்பிக்லேயுமே வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த ஒரு போட்டிக்கு 8 பிளேயர் வந்து போட்டி போடுவாங்க. ஒரே டைமில் வழக்கம் போல் அந்த ஸ்டார்டிங் கேட்டில் இருந்து தொடங்கணும். இந்த ஒரு ரேசிங்கான தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300-400 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும். இடையில் இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி யார் வந்து முதல்ல டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியும். இந்த போட்டி தொடங்கி கிட்டத்தட்ட வந்து 30-40 செகண்ட்குள்ளேயே முடிஞ்சிருமா. ஏன்னா அந்தளவுக்கு பிளேயர் வந்து ஸ்பீடாக வந்து போட்டி போட்டு அந்த ஒரு ரேசிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ்மே இருக்குது. ஆண்களுக்கான தனி போட்டிகள், அப்புறம் பெண்களுக்கான தனி போட்டிகளுமே நடத்தப்படுது. சைக்கிளிங்கில் நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்கிறதுனால இந்த ஒரு விளையாட்டுகள் கண்டிப்பாக பிரபலமாயிட்டு வருது. இந்தியன் பிளேயர்ஸோட பார்ட்டிசிபேஷனும் அதிகமாயிட்டு வரதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ஒலிம்பிக் கேம் அப்படிங்கிறது வெளிநாடுகளில் நடத்தப்பட்டாலுமே நம்மள ஒரு சிலர் இந்த சைக்கிளிங் அப்படிங்கிறத ஒரு விருப்பப்பட்டு விளையாட்டு, அது வந்து விளையாட்டு அப்படிங்கிறத தாண்டி உடற்பயிற்சியாகவுமே வந்து நிறைய பேர் செய்வாங்க. அவங்களோட உடம்பு வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காகவுமே நிறைய பேர் வந்து இந்த சைக்கிளிங் அப்படிங்கிற போட்டிகளில் வந்து கலந்துக்குவாங்க. அந்த ஒரு விஷயமுமே வந்து இப்போ ஒலிம்பிக் அளவில் போயிட்டதுனால நிறைய பேர் அதையுமே வந்து ஒரு ஸ்கில்லாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் இன்னுமே நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக நேயர்களுக்கான கேள்வியும் சொல்லியாச்சு. அந்த கேள்வியில் அதாவது முக்கியமாக நம்ம வாகனங்களோட பேர் வந்து நிறையா சொல்லியிருக்கோம், அதை ஞாபகம் வச்சு சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக தெகிடி படத்திலிருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:20 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ. அப்புறம் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் பல்லவி. சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்க?
1: நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: வழக்கம்
1: போல வெயில் தானா? அந்த பக்கம் ஏதாவது மழைக்கான அறிகுறி இருக்கா?
2: இல்லப்பா, இங்கேயும் வெயில் தான் நல்லா இருக்குது. மழை வர மாதிரி இருக்கு, வர மாட்டேங்குது.
1: ஓகேண்ணா, ஓகே. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டீங்களா? சரிண்ணா, உங்களுக்காக வந்து ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு. நாங்க ரெண்டு தடவை மட்டும்தான் அந்த பதில்களை சொல்லுவோம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. காரு, பஸ், லாரி, பைக்கு, ஜேசிபி, ட்ரக்கு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, ஜீப்பு. சரி, ஓகேண்ணா. காரு, பஸ், லாரி, பைக்கு, ஜேசிபி, ட்ரக்கு,
2: ஜேசிபி,
1: ட்ரக்கு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, ஜீப்பு.
2: லாஸ்ட் சொன்னது ஜீப்பா?
1: ஆ, ஆமாண்ணா.
2: காரு, பஸ், லாரி, பைக்கு, ஜேசிபி, ட்ரக்கு, ட்ரெயின்,
1: என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அபியும் நானும் திரைப்படத்திலிருந்து வா வா என் தேவதை. எந்த பாட்டுப்பா?
1: ஓகேண்ணா, ஓகே. அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றிண்ணா.
2: உங்களுக்கும் இந்த சூப்பரா மீட்டும் பாய்ப்பா.
1: ஓகே, நன்றி. ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து வழக்கம் போல் இன்றைக்கான கேம்லேயுமே வந்து வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம சொன்ன பதில்களை அப்படியே கேட்டு அதை வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் சூப்பராக சொன்னதுனால அண்ணன் கேட்ட பாடலும் அடுத்ததாக வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைக்கி மெமரி கேம் விளாண்டுட்டுருக்கோம் இல்லையா, அந்த வகையில் நேயர்களுக்கான அடுத்த டாபிக் என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். நாடுகளோட பெயர்களை தான் வந்து சொல்லி விளையாட போகிறோம். அதுக்காக நாடுகள்லாம் நம்ம வாய்க்குள்ளேயே நுழையாத பெயர்கள்லாம் வந்து கிடையாது, நமக்கு நல்லா தெரிஞ்ச பெயர்களை தான் வந்து நாங்கள் சொல்லுவோம். இப்போவே சொன்னால் நிறைய பேர் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருவீங்க அப்படிங்கறதுனால கண்டிப்பா நேயர்கள் கால் பண்ணும்போது அவங்களுக்கான பதில்களை சொல்லிட்டு உங்களுக்கான விருப்ப பாடல்களையும் கேட்டுக்கலாம். அடுத்ததான்

களால வளர்க்கப்படுறாங்க. ஆனால் அவங்க மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அவங்க குழந்தைகளாக இருக்கிறது மட்டும்தான். ஏன்னா வந்து வளர்ந்து பெரியவங்களாகும்போது என்னென்ன சிரமங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அது வரைக்குமாவது கண்டிப்பாக வந்து அந்த மகிழ்ச்சியான அவங்களோட வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான ஒரு உரிமை இருக்குது. அப்போது பெரியவங்களாம் ஜாலியாக அவங்களோட வாழ்க்கையை ரசித்து வாழலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் இருக்குது, ஆனால் அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக தான் இருக்கும். ஆனால் குழந்தைகளை பொறுத்தவரை அவங்களோட அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடே, அதாவது குழந்தை பருவமே ஒரு என்ஜாய்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால என்னதான் வந்து படிக்கணும் பாஸ் ஆகணும் அப்படின்னு கவலை இருந்தாலும் அதுவும் கொஞ்ச காலம்தான் இருக்கும். அதனால மற்ற டைம்ல தாராளமா அவங்களோட வாழ்க்கையை ரசிச்சு வாழலாம், என்ஜாய் பண்ணி வாழலாம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தேர்வு செய்யலாம் அப்படின்னு நிறைய விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு இருக்கு. அதனால அவங்க அவங்களோட குழந்தை பருவங்களை சரியா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

அபியும் நானும் படத்துல இருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானிதி எஸ்ரீ. அடுத்ததா இன்னைக்கு வந்து மெமரி கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நேயர்களுக்கான ஒரு கேள்வி வந்து தலைப்பு மட்டும் நம்ம சொல்லியிருந்தோம், என்ன அப்படின்னா நாடுகளோட பெயர்களை வச்சுதான் கேம் விளையாட போறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான ஒரு பெயர்களை இப்ப சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு பெயர்களை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா நேயர்கள் வந்து திரும்பவும் வந்து கால் பண்ணி பேசுவீங்க. 7094399999 அப்படிங்கிற நம்பரை மறந்துடாம கண்டிப்பா கால் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நேயர்களுக்கான பெயர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடுகளோட பெயர் ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, ஜெர்மனி, அப்புறம் இங்கிலாந்து. இவ்வளோதான் வந்து பெயர்கள். இந்த பெயர்களை சரியாக ஞாபகம் வச்சு ஆர்டர் மாறாமல் அப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அப்படி பிஸியாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பியும் உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். இன்னொரு தடவை வந்து நான் அந்த ஒரு பதிலை சொல்லிடுறேன். ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, ஜெர்மனி, அப்புறம் இங்கிலாந்து. அவ்வளோதான் வந்து பதில்கள். கண்டிப்பாக கால் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து குழந்தைங்க ஒரு தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதை கண்டிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு பெற்றோர்களுக்கு தான் இருக்கு. ஆனால் பெற்றோர்களே தவறு செய்யும் பொழுது அதை வந்து பெருசாக வந்து அந்த குழந்தைங்க முன்னாடி வந்து காட்டிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு குழந்தைங்க வந்து ஒரு பொருளை வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய தவறாக கன்சிடர் பண்ணி அவங்கள திட்டுறது அப்புறம் கண்டிக்கிறது இது எல்லாமே நார்மலாக எல்லார் வீடுகளையும் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே அவங்க பண்ணும்பொழுது யார் இந்த பொருளை இங்கே வச்சது, அம்மா தெரியாமல் உடைச்சிட்டேன் அப்படின்னு நகைச்சுவையாக அதை கடந்து வந்து போயிடுவாங்க. அது பொருட்களோடு இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை பெருசாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே குழந்தைகளோட வாழ்க்கை முடிவுகள் அப்படின்னு வரும்பொழுது அதே மாதிரி நகைச்சுவையாக கடந்து போக முடியாது. குழந்தைங்க வந்து எப்படி பேரண்ட்ஸ் முன்னாடி செஞ்ச தவறுகளை ஒத்துக்கணுமோ அதே மாதிரி பேரண்ட்ஸும் அவங்களோட தவறுகளை கண்டிப்பாக ஒத்துக்க பழகணும். முடிஞ்சால் வந்து குழந்தைகள்கிட்ட மன்னிப்பும் கேட்கலாம். ஆனால் நம்ம தான் பெரியவங்க, அதனால வந்து சாரி கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பலர் நினைக்கிறாங்க. அப்படி சாரி கேட்கலைன்னா பெரிய பிரச்சனையும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆனால் மனசார மன்னிப்பு கேட்கும்போது அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைங்களும் நம்மளும் இந்த மாதிரி வந்து பணிவாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுப்பாங்க. ஏன்னா வந்து எல்லா விஷயங்களையும் பெற்றோர்களோட ஆக்டிவிட்டீஸில் இருந்து அவங்களோட அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை அப்படியே பார்த்து பழகக்கூடியவங்க தான் குழந்தைங்க. அதே மாதிரி தான் தப்பு செஞ்சால் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்பொழுது அந்த ஒரு விஷயத்த குழந்தைகளும் நாளுக்கு நாள் வந்து கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பெற்றோர்களும் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து வளர்த்துக்கணும். அது வந்து குழந்தைகளாகவே இருக்கிற பட்சத்தில் சில பேர் வந்து பிரஸ்டீஜ் பார்த்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டாங்க, நம்ம குழந்தை தானே அந்த மாதிரி விட்டுருவாங்க. ஆனால் அதே ஒரு பண்பு குழந்தைகள்கிட்ட வளரணும் அப்படின்னா அதுக்கு பெற்றோர்களும் ஒரு முதல் விஷயமா வந்து முதல் படிநிலையாக இதையுமே வந்து பண்ணியாகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் இன்னைக்கான மெமரி கேமில் நாடுகளோட பேர் சொல்லியாச்சு. அந்த ஒரு நாடுகளோட பேரை சரியாக ஞாபகம் வச்சு ஆர்டர் மாறாமல் சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க 7094499999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் அடடே சுந்தரா படத்திலிருந்து ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அப்படின்றா. தந்தானந்த செய்யா செய்யா சாங்குரே.
1: என்னடா இது, இது ப்ரோமோ சாங்டா?
2: கரெக்ட் தானா, ஆனா கல்யாணம்
1: அதுக்கு. டேய் சுந்தரத்துக்கு கல்யாணம் ஆனாலும் ஆகலனாலும் எதுனாலும் செலிப்ரேஷன் தான்டா. என்ன நம்மளையா? வேணும்னா தியேட்டருக்கு வந்து பாரு. லீலா கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லு.
3: ஹலோ மியூசிஷியன்ஸ், அடிங்கப்பா.

0: अरे सुंदरा तदास्तु
1: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது. என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் புள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னமா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இப்போ நேரம் சரியாக 6:49 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ. அப்புறம் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம் நித்யஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
6: இல்லக்கா, இந்த ஜாபீர் தம்பிக்கு ஒரு முக்கியமான வேலையா, அதனால தம்பி இன்னைக்கு வரல.
7: அப்படியா, சரி சரி, நல்லா இருக்கீங்களா?
6: ஓகேக்கா, நாங்க சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன்ப்பா.
6: ஓகே, உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்கக்கா.
7: நான் வசந்தி ரங்கநாதன், அரூர்ல இருந்து பேசுறேன்.
6: ஓகேக்கா, ஓகே. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டிங்களா?
7: மெமரி கேம்னு கேட்டேன். மத்ததெல்லாம் எதுவும் கேட்கல, என்ன வேலையாவே இருந்தனா, அதனால என்ன கேள்வி நல்லா கேட்டுக்கல.
6: சரி, ஓகேக்கா, உங்களுக்கான பதில்களை வந்து நாங்களே சொல்லிட போறோம். அதை வந்து அப்படியே ஞாபகம் வச்சு நீங்க வந்து ஆர்டர் மாறாம சொன்னா மட்டும் போதும்.
7: சொல்லுங்க.
6: ஓகே, உங்களுக்காக நாடுகளோட பேர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, ஜெர்மனி, இங்கிலாந்து. ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, ஜெர்மனி, இங்கிலாந்து.
7: ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, ஜெர்மன், இங்கிலாந்து.
6: ஓகேக்கா, ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகேக்கா, கரெக்டான பதில் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
7: எனக்கா அங்காடி தெருல இருந்து கொடுக்குறீங்களா?
6: ஓகேக்கா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா.
7: நன்றிக்கா.
6: ஓகே, நம்ம வசந்தி அக்கா சூப்பராக நம்ம சொன்ன விஷயங்களை அப்படியே வந்து கற்பூர மாதிரி வந்து ஒரு கேட்ச் பண்ணி அந்த ஒரு பாயிண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க கேட்ட பாடலுமே கண்டிப்பாக வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே வந்து ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து TNPSC அதாவது அரசு தேர்வுகளுக்கு தயாராகுவாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வந்து அதுக்கான பயிற்சிகள் வந்து Group 1 ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு, அதாவது Group 1, Group 2, Group 2A, அப்புறம் வந்து Group 4 அப்படின்னு நிறைய தேர்வுகள் வந்து இருக்கும் இல்லையா. அதுல Group 1 வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க அவங்களுக்கான ஒரு வர 23rd அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துடும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில 10 to 1 வரைக்கும் அந்த ஒரு நேரடி பயிற்சிகள்ல கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்பதிவு செய்யறதும் அந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே நேரில் போய் விசாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அந்த ஒரு இலவச பயிற்சி வகுப்புகளை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கறதா தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு காற்றோட வேகம் 18 km இருந்து 27 km வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையில இருந்து காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இல்ல. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துல இருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்ட்ட இருந்து டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் தியஸ்ரீ. அப்புறம் வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சைக்கிள் கடை வைத்து நடத்தும் மெக்கானிக் திரு சங்கர் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு சைக்கிள் ஓட்டுறது எவ்வளோ முக்கியம், இந்த சைக்கிளுக்கும் நமக்கும் உள்ள இந்த தொடர்பு பற்றி நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்த ஒரு சைக்கிள் மெக்கானிக் வந்திருக்காங்க. உங்கள் சைக்கிள் மெக்கானிக் மட்டும் கிடையாது, சின்ன வயசில் வாடகை சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம ஊரில் வந்து அறிமுகப்படுத்தி நிறைய பேர் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டதே இவங்களோட வாடகை சைக்கிள் மூலமாக தான். அப்படி ஒரு அண்ணன் நம்ம கூட இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் அண்ணன்.
3: வணக்கம்.
2: ஆனால் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் கொடுங்கண்ணே.
3: பேர் என் பேர் சிவசங்கர். ஆனால் சங்கர்னு கூப்பிடுவாங்க, சங்கர்னு சொன்னால் தான் தெரியும். என்னை பற்றி அறிமுகம்னா என்ன, படிப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போன உடனே அப்புறம் நம்ம இந்த தொழிலில் இறங்கிட்டோம். நம்ம ஆரம்பத்தில் வாடகை சைக்கிள் தான். வாடகை சைக்கிள்னா ஒரு மணி நேரத்துக்கு 2 ரூபா அப்படின்னு சொல்லும்போது சின்ன பசங்கள்லேருந்து பெரியாள்லேருந்து அப்போ வந்து யார் வீட்லையுமே பைக்கு கிடையாது. அப்போ சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம தெற்குவாடி போய் டீசல் பிடிக்கிறதா இருந்தாலும் நம்ம சைக்கிள் தான் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு டீசல் பிடிச்சிட்டு வந்து நம்மகிட்ட விட்டுட்டு போவாங்க. அதாவது நம்ம போகிற டைமை எழுதி வச்சுருப்போம், திருப்பி வர்ற டைமுக்கு எவ்வளோ நேரம் அவங்க சைக்கிள் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை கணக்கு பண்ணி நம்ம எவ்வளோ வாடகை வருதோ அதை வாங்குவோம். அது மாதிரி சின்ன பசங்க சைக்கிள் பழகிறதுக்கு எடுக்கிறது வந்து அந்த சின்ன சின்ன சைக்கிள், அந்த காவண்டி, அதாவது நம்பர் சொன்னோம்னா 20, 16, 18 இந்த மாதிரி இருக்கும். அவங்கவுங்க சைஸுக்கு தக்கன அவங்க அதாவது எந்த வண்டி ஓட்ட முடியுமோ அதை எடுத்து ஓட்டி அந்த பழகிறது முதற்கொண்டு நம்மகிட்ட இருந்து தான் பழகிப்பாங்க. அதுக்குமே வாடகை தான், அதாவது 1 மணி நேரத்துக்கு 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி. அதாவது நம்ம காலப்போக்கில் அதை விலைவாசி ஏற்றத்தை பொறுத்து மாறிக்கிறோம். கடைசியில் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வாடகை சைக்கிளே எங்கேயுமே கிடையாது, வாடகை சைக்கிள் கிடையாது. ஆனால் சைக்கிள் ஓட்டுறது எவ்வளோ முக்கியம்னா உடம்புக்கு நல்லது, காலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அது உடற்பயிற்சிக்கு ஒரு நல்ல பொருள் அது.
2: நீங்கள் இந்த சைக்கிள் இந்த மெக்கானிக் இந்த விஷயத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க, உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்தது?
3: இந்த ஆர்வம்ங்கிறது எனக்காக வந்தது கிடையாது, அது வந்துட்டு என்கிட்ட வேலை பார்த்த மெக்கானிக் வந்து அவரோட விருப்பத்தால் எனக்கு ஒரு 15 நாள் ஒரு 20 நாள் இருக்கும் அவர் வந்து எல்லாம் பழகி கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறம் நம்மளாவே அதிலேருந்து அப்படியே பழகியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சைக்கிள்லேருந்து எல்லாம் பைக்காக மாறிடுச்சு. பைக்காக மாறினதுக்கப்புறம் பைக்கு விலையுமே நம்ம அதிலே இருந்து அப்படியே நம்மகிட்ட வர்ற மெக்கானிக்கு அந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்தே பழகி இப்போ நம்ம ஓரளவுக்கு 50-60% பைக்கில் எல்லா வேலையும் பார்க்குற அளவுக்கு இருக்கிறோம். அப்படி வந்தது தான். அதாவது இப்போயும் அந்த சின்ன சைக்கிள் அந்த பசங்க வீட்டில் வச்சுருக்கிறது கொண்டு வர்றத வந்து நமக்கு டைம் இருக்கும்போது அதை சரி பண்ணி கொடுக்குறோம். முழுசாக நம்ம அதில் இருந்து பார்க்க முடியறதில்ல. இப்போ எல்லாம் பைக் ஆயிடுச்சா, பைக்கு விலை அதிகமாக இருக்குது. சைக்கிளுங்கிறது நம்மளுக்கு டைம் இருக்கும்போது பார்த்து கொடுக்குறோம், அவ்வளோதான்.
1: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சைக்கிள் கடை வைத்து நடத்தும் மெக்கானிக் திரு சங்கர் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: நீங்களும்
2: போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சைக்கிள் கடை வைத்து நடத்தும் மெக்கானிக் திரு சங்கர் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: சரி, இப்ப நீங்க தொடக்கத்துல இருந்து எப்படியும் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பாத்துட்டு இருப்பீங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து கவனிச்சிருப்பீங்க. நம்ம ஊர் எப்படி மாறி இருக்கு இந்த போக்குவரத்து விஷயத்துல சொல்லுங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த வாடகை சைக்கிள், இந்த டைம்ல எப்படி இருந்துச்சு நம்ம ஊருக்குள்ள, இப்ப எப்படி இருக்கு?
7: வாடகை சைக்கிள் இருக்கும்போது என்ன, எப்பயாவது ஒரு டவுன் பஸ் தானே போகும். அப்போ வந்து டவுன் பஸ் மட்டும்தான் ஊருக்குள்ள, நம்ம இந்த பாமன்லேருந்து ராமேஸ்வரம் வர பாலம் திறக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ பஸ்ஸு போனாலுமே அந்த காரு பைக்குங்கிறதெல்லாம் அப்போ கம்மி தான். இப்போ வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரோடு கிராஸ் பண்ணணும்னால ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் கிராஸ் பண்ண முடியுது, அந்த அளவுக்கு டிராஃபிக் ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டுக்கு 5 பைக் 6 பைக் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஒருத்தவங்களே 2 பைக் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதில் இல்லாமல் அந்த காருங்கிறதுமே ஓரளவுக்கு இப்போ கூட்டிக்கிட்டே தான் இருக்குது, பைக்கிலேருந்து இப்போ கார் ஆயிடுச்சு.
6: இப்போ நீங்கள் உங்களோட குழந்தைக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, அவங்க ஓட்டுறாங்களா?
7: ஆமாம், என்னோட பையனுக்கு இப்போதான் நான் புது சைக்கிள்னு சொன்னால் இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இவ்வளோ நாள் நம்மகிட்ட வர்ற ஏதாவது சைக்கிளை வாங்கிட்டு வேலை பார்த்து கொடுக்குறதோ அதிலே தான் அவனை ஓட்டிட்டு பழகிட்டு இருந்தான். அவங்க அக்காவுக்கு வாங்கி கொடுத்த சைக்கிளை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகவும் அப்புறம் வர்ற வண்டியை வேலை பார்த்து கொடுக்குறதுல எடுத்து ஓட்டிட்டு இப்போ ஒரு மாதம் இருக்கும் ஒரு புது வண்டி வாங்கி கொடுத்து. அவர் சைக்கிளே வந்து ரொம்ப பிரியம் அவருக்கு, ரொம்ப சைக்கிள்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, அதாவது டைம் பாஸே வந்து அவனுக்கு சைக்கிள் தான்.
5: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சைக்கிள் கடை வைத்து நடத்தும் மெக்கானிக் திரு சங்கர் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிராதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: பசங்களா, சைக்கிள் மதுவத்தலன் என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடானா.
6: ஓரமா போயா? ஓரமா போ.

0: போறம்போ ஏ கழுவி கழுவி ஐயோ
1: மாரியாத்தா காளியாத்தா சும்மா போறோம் மேலே வட்டிய கொண்டாந்து இடிச்சுட்டாங்களே.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சைக்கிள் கடை வைத்து நடத்தும் மெக்கானிக் திரு சங்கர் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: இப்ப நீங்க இந்த சைக்கிள் இப்ப தொடர்ந்து ஓட்டுறீங்களா? முன்னாடி மாதிரி இந்த சைக்கிள் இப்ப நீங்களுமே அதிகம் ஓட்டுறது இல்லையா?
3: என்னாலே சைக்கிள் ஓட்ட முடியறது இல்ல. எப்பயாவது ஒரு இது சைக்கிள்ல போவோம் அப்படின்னு நம்மளாம் நினைச்சு எடுத்துட்டு போய் ஓட்டினாதான். மத்தபடி சைக்கிள் ஓட்டுறதுக்கு நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனா நம்ம பையனுக்கு அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட்.
2: ஒரு சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது முன்னாடி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. இப்போ அதன் மேலே இருந்த விருப்பமே ரொம்ப வந்து குறைஞ்சிட்டு வருது. இதை பற்றி ஒரு சைக்கிள் நீங்கள் கொடுத்தவங்களா, சைக்கிள் கூட நீங்கள் சின்ன வயசுலேருந்து இருந்திருப்பீங்க, என்ன தோணுது உங்களுக்கு?
3: விருப்பம் குறையுதுன்னா இப்போ அதாவது இப்போ வேலைகள்லாம் அதிகமாகிடுச்சு, அவங்க உங்களுக்குன்னு உள்ள வேலைகள் இருக்குது. இப்போ சைக்கிளில் போகிறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகுதுன்னா பைக்கில் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம போயிட்டு வந்துடுறோம். டைம் வந்து இப்போ ரொம்ப முக்கியமாகி போச்சு. அது ஒன்று. இப்போ பசங்களுமே ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து மொத்தமாக இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு சைக்கிள் இருக்குன்னு சொன்னால் அவனுங்களும் சண்டை போட்டு கேட்டு வாங்கி சைக்கிள்லாம் ஓட்டத்தான் செய்கிறாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து மொத்தமாக ஓட்டுவாங்க. நம்மகிட்ட வேலைக்கு வரும்போதுமே 10 பேரும் சேர்ந்து தான் வருவேன். வேலைக்கு சைக்கிள் கொண்டு வரும்போது ஒரு சைக்கிள் வேலை பார்க்கறதுக்கு 10 பேரும் சேர்ந்து வருவாங்க. அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டத்தான் செய்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு கிடையாது. அந்த பழைய மாதிரி பல அப்போ வந்துட்டு சைக்கிள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது சைக்கிள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அந்த சைக்கிள் வந்து இந்த சின்ன பசங்க ஓட்டுறது மட்டும்தான், பெரிய ஆட்கள் வந்து சைக்கிள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. பெரிய ஆட்கள்னு சொன்னால் அந்த எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மட்டும் என்ன சைக்கிளே போயிட்டு இருக்காரு, அவர் வந்து தெக்குவாரில் வத்த கடத்துறாரு, சதீஷ்னு ஒருத்தர் உங்கள் ஏரியா தான், அவர் மட்டும்தான் என்ன எனக்கு தெரிஞ்சு அவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்புறம் முத்துராமன் சொல்லிட்டு இந்த காமராஜர் நகரில் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கேன். உதாரணமா சொல்றதா வந்து ஒரு 2-3 பேர்தான் சொல்ல முடியும், மத்த எல்லாருமே பைக்கு மாறிட்டாங்க.
1: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சைக்கிள் கடை வைத்து நடத்தும் மெக்கானிக் திரு சங்கர் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு, சரி உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சைக்கிள் கடை வைத்து நடத்தும் மெக்கானிக் திரு சங்கர் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: சரி, இந்த வாடகை சைக்கிள் பத்தி பேசுங்க. அந்த அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். நானே முதல் முதல்ல வாடகை சைக்கிள் உங்ககிட்ட தான் வாங்கி வந்து ஓட்டவே கத்துக்கிட்டேன். எனக்கு லாபம் இருக்கு.
3: வாடகை சைக்கிள் வந்து நிறைய இருக்கு. அப்ப நம்ம பட்ட அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கு. என்னன்னா, சைக்கிள் எடுத்துட்டு போவாங்க. சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது அவங்க தேவைக்கு விட்டுட்டு ஒன்னும் மறந்துட்டு போயிருவாங்க, இல்லைன்னா தெரிஞ்சே கூட விட்டுட்டு போவாங்க. நம்மளுக்கு சாயந்தரம் அந்த 3 மணி 4 மணி ஆயிடுச்சுன்னா இதுதான் வேலை. நம்மளும் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு எல்லாத்தையும் தேடி போகணும். தேடி போய் எங்கெங்க அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க, கிடைக்கிறதும் கிடைக்கும், கிடைக்காம போறதும் போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று, ஆமாம், அந்த வாடகை கொடுக்கறதுக்கு பயந்துட்டு, வாடகைங்கிறது கம்மி தான் அப்பயுமே, அப்போ வந்து பெரிய காசுன்னு வாங்கிக்கல. அந்த வாடகை கொடுக்கறதுக்கு பயந்துக்கிட்டு சின்ன பசங்களுமே என்ன செய்வாங்க, எங்கிட்டாவது கொண்டு போய் விட்டுட்டு போயிடுவாங்க. திருப்பி நம்ம போய் அதை தேடி எடுக்கணும். அந்த மாதிரி அடுத்த நேரம் அவங்களே வரும்போது அவங்க பேர் எல்லாமே நம்ம எழுதி கேட்டுட்டு தானே கொடுப்போம். பேர் கேட்டுட்டு தெரிஞ்ச பசங்களுக்கு தான் கொடுப்போம் வைங்கள. அடுத்த நேரம் நம்ம வரும்போது பார்த்து நம்ம இது பண்ணணும், ஆனால் நம்மளை பார்த்து ஒழிவாங்க அவங்க. அவன் முன்னாடி வந்து நிற்க மாட்டான், ஏன்னா அவன் செஞ்ச தப்பு அவனுக்கு தெரியும்ல. அதனால் அந்த மாதிரி தான் நிறையா பண்ணுவாங்க. மற்றபடி அதையாவது உடச்சிட்டு தெரியாமல் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா நடக்கும்.
2: வாடகை சைக்கிள் எத்தனை சைக்கிள் இருந்துச்சு நம்ம கடையில்?
3: 40 சைக்கிள். எல்லாத்துலேயுமே 1-2 SSPPM போட்டிருப்போம் நம்ம. அதில் வந்து 40 நம்பர் இருக்கும். சாயந்தரமான அந்த சைக்கிளை பூரா தொடச்சிட்டு நீட்டாக உள்ளத்துக்கு வச்சுருவோம். மறுநாள் காலையில் எடுத்து வெளியில் வைக்கிறோம். காத்தடிக்கிறது, பஞ்சர், அந்த சில்லற வேலையில் பார்த்து நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம கொடுக்க முடியும். அப்புறம் வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க என்ன வேலை ஆக்கிட்டு வந்தாலும் அதை நம்ம திருப்பி சரி பண்ணி வைக்கணும். வச்சால் தான் மறுநாள் நம்ம அதை தொழில் பண்ண முடியும். அப்போதைக்கு அது நல்ல வருமானம் தான்.
2: அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுக்கு காரணம் என்ன? எப்போ அது அப்படியே மொத்தமாக போச்சு அந்த தொழில்?
3: இப்போ மொத்தமாக போனதுன்னு சொன்னாலே இப்போ ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 7-8 வருஷம், 10 வருஷம் கூட சொல்லலாம். மொத்தமாக போனதுன்னு சொன்னால் அது வாடகை சைக்கிள் நிப்பாட்டுறதுன்னா என்னன்னு சொன்னால் எல்லாமே பைக் ஆகி போச்சு. அப்புறம் வாடகை சைக்கிளுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. இன்னமும் அந்த வாடகை சைக்கிள் போயிட்டுருக்கு. எப்படின்னா அட்ரஸ் எல்லாம் இருக்காது. வருவாங்க, அந்த ராம்நாட்லேருந்து வருவாங்க, அவங்ககிட்ட பைக் இருக்காது, பஸ்ஸில் வருவாங்க. அந்த கடை கடை ஜாமான் போடுறவங்க அவங்கெல்லாம் வர்றாங்கன்னா அவங்க வந்துட்டு நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களா கொடுக்குறத கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ நோட்டு வச்சு அதெல்லாம் எழுதுறது கிடையாது. அவங்களா வந்துட்டு 2 மணி நேரம் ஆச்சுப்பா, 3 மணி நேரம் ஆச்சுப்பான்னு சொன்னாங்கன்னா மணிக்கு 10 ரூபா போட்டு நம்ம 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி வாங்கிக்கிறோம். அவ்வளோதான். இப்பயும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ராம்நாட்லேருந்து வெளியிலேருந்து வர்றவங்க எடுப்பாங்க. மற்றபடி பெருசாக அந்த அப்போ வச்சுருந்த மாதிரி 40-50 சைக்கிள்லாம் வச்சு இப்போ தொழில் பண்ண முடியாது.
2: ஒரு வாடகை சைக்கிள்ங்கிறது அந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இது இருந்துச்சு, நம்ம மக்களுக்கு எப்படி உதவியாக இருந்துச்சு அது?
3: அந்த காலகட்டத்தில் நிறையா உதவின்னு தான் சொல்லலாம். அவங்க வள்ளத்துக்கு டீசல் பிடிக்கிறதுலேருந்து, அவங்க வள்ளத்துக்கு பொருள் வாங்குறதுலேருந்து, வீட்டுக்கு ஜாமான் வாங்குறதுலேருந்து, இப்போ பக்கத்தில் கிடைக்காத பொருள் கடத்தருக்குள்ளே போய் வாங்கணும், தெக்குவாடி போய் வாங்கணும்னு சொன்னால் அந்த சைக்கிள் தான் எடுத்துகிட்டு போவாங்க. சைக்கிள் அதாவது எழுதுறதுக்குன்னே ஒரு ஆள் வேணும்னு சொல்கிறேன்ல, அந்த அளவுக்கு யூஸாக தான் இருந்துச்சு. எழுதுறதுக்கு எழுதி நம்ம வர வச்சு காசு வாங்கி போகிறதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருக்கணும். அதில் அவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அதாவது பைக்காக மாறினோடனே அது மாறிடுச்சு, அவ்வளோதான்.
2: சரி, இந்த வருங்காலத்தில் இந்த சைக்கிளோட தேவை இதே மாதிரி இருக்குமா இல்லை இன்னும் ரொம்ப குறைஞ்சிருமா, என்ன நினைக்கிறீங்க?
3: அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து காலத்தோட சூழ்நிலையை பொறுத்துல இருக்குது. நம்ம நாளைக்கு இந்த எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்க பெட்ரோல் தட்டுப்பாடுலாம் வரும்ண்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது மாறி தான் ஆகணும், வேறு வழி இல்லைல்ல.
2: சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த நம்ம அந்த காலத்து விஷயங்கள்லாம் வந்து பேசி எப்படி இருந்து அப்போ இருந்துச்சு அப்படின்ற நிறைய தகவல் வந்து உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிள் ஓட்டுறதையும் கொஞ்சம் மறந்துடாமல் அவங்க குழந்தைகளுக்கும் அவங்களும் வந்து ஓட்டி பழகட்டும். எரிபொருள் எது சிக்கனமாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: ரொம்ப நன்றி.
1: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக சைக்கிள் கடை வைத்து நடத்தும் மெக்கானிக் திரு சங்கர் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி சைக்கிள் மெக்கானிக் திரு மாய அழகு அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடலோசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக சைக்கிள் தினம். இந்த சைக்கிள் தினத்துல உங்களோட பேசி இணைஞ்சிருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நான் ஒரு ஐயா வந்து பார்க்க வந்திருக்கேன். நம்ம பாமன் பகுதியில் நம்ம எஃப்எம்க்கு பக்கத்துலேயே ஒரு சைக்கிள் கடை, சைக்கிள் வந்து ரிப்பேர் பண்ணுற கடை வந்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து வச்சு வேலை பார்க்குறது வந்து நான் நிறைய தடவை வந்து பார்த்துருக்கேன். ஆனாலும் ஐயா வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த சைக்கிள் தினத்தில் அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னா, எவ்வளோ வந்து மெக்கானிக் இருந்தாலும் அவங்கள பற்றி பேசணும்னா, ஐயா ஒரு மாற்றுத்திறனாளி. அதாவது ஐயாவுக்கு வந்து ஒரே ஒரு கால் மட்டும்தான் இருக்குது. இந்த காலை வச்சுட்டு அவங்க சைக்கிள் ஓட்டுற அழகும் அவங்க வந்து வேலை பார்க்குறதுமே ரொம்ப அதிசயமாக இருக்கும். எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசை. இன்னைக்கு சரியான நாளாக வந்து இருக்காது பேசுறதுக்கு, ஐயாவோட பேசலாம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்னங்கய்யா?
3: என் பேர் மாயழகு.
2: எத்தனை வருஷங்க ஐயா மெக்கானிக் இருக்கீங்க?
3: 40 வருஷம்ண்ணா.
2: இப்போ உங்களுக்கும் இந்த சைக்கிளுக்கும் உள்ள தொடர்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: தொடர்பை பற்றி சொல்லணும்னா என்ன இருக்குது, எனக்கு ஒரு லட்சியம் வேலை பார்க்கணும், வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், அடுத்தபடி இதை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றனால இதிலேயே இதாகிட்டேன்.
2: நீங்கள் எத்தனை வருஷமாக நம்ம சைக்கிள் மெக்கானிக்காக இருக்கீங்க?
3: நான் 40 வருஷமாக இருக்கேன். நம்ம ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் அப்புறம் அதாவது வேலை ஆக கஷ்டம்.
2: இப்போ இந்த சைக்கிள் தொழில் அப்படிங்கிறது உங்களோட வாழ்வாதாரத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக இருக்குது?
3: பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாழ்வாதாரத்துக்கு வந்து வீட்டுக்கு ஏதாவது நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி, நம்ம செலவுக்கு ஏதாவது செலவுக்கு மாதிரி இருந்துருக்கு, அது போதுமானதாக இருக்குது. போதுமானது ரொம்ப நல்லாலும் ஆசைப்படக்கூடாது, உங்களால் கொடுக்குற சம்பளத்தை வச்சு பட்ஜெட்டை நிறைவேறது அந்த மாதிரி.
1: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி சைக்கிள் மெக்கானிக் திரு மாய அழகு அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012700.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டே நாம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்கா. அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வராது. மாறா இந்த ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்து தான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி சைக்கிள் மெக்கானிக் திரு மாய அழகு அவர்களுடன் சிறப்பு நேர்காணல். நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: சரிங்க, இப்போ இந்த சைக்கிளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விபத்து எப்போ நடந்துச்சு? விபத்துக்கு முன்னாடி வந்து நல்லா சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்க, அதை சொல்லுங்களேன்.
4: விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி சைக்கிளோட தான் இருந்தேன். அந்த காலகட்டத்தில் அப்போ வாடகைக்கு வண்டி எடுத்து தான் பழகுவோம், அப்போ ஓட்டிட்டு தான் இருந்தோம். அதுக்கு பின்னாடி அப்புறம் அங்கே கால் ஆக்சிடென்ட் ஆக பின்னாடி அதோட அப்புறம் மறுக்க ட்ரைனிங் எடுத்து அதுக்கு பிறகு சைக்கிள் ஓட்டி பழகினேன். அது வரைக்கும் அப்புறம் தான் சைக்கிள் தொழில கற்றுக்கறணும் டெய்லர் ஆகணும் அப்படிங்கிறது 2 இலக்கம் நமக்கு. அதில் கடைசியாக வந்து சைக்கிளை மட்டும்தான் தேர்ந்தெடுத்துட்டு டெய்லரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன்.
3: இப்போ உங்களுக்கு யார் இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தா? ஏன்னா தனியாக ஒரு ஆள் சைக்கிள் ஓட்டலாம், இப்போ நீங்கள் ஓட்டிட்டீங்க. ஆனாலுமே வந்து தொடக்கத்தில் ஒரு காலோட சைக்கிள் ஓட்டுறது சிரமமாக இருந்திருக்கும், எப்படி கற்றுக்கிட்டீங்க?
4: என்னுடைய ஃப்ரெண்டுங்கிற நாகராஜ், அவர் எஜெஞ்சில் விளாத்துட்டு அவர் இறந்து போயிட்டார். போகுது என் வயசுக்கு, 2 வயசு கூட இறந்து போயிட்டார். அவர் தான் எனக்கு பிடிச்சி கொஞ்சம் ஓடிட்டு போய் சொல்லி கொஞ்சம் எடுத்துருந்தார். அப்புறம் காலகட்டத்தில் வந்து முடியாத சமயத்தில் ஜம்ப் பண்ணி உட்கார தெரியாது, பிடிச்சி விட்டால் போயிடுவேன். அதுக்கு பின்னாடி என்னச்சுன்னா மறுக்க இறங்கிடுவேன், அப்போ ஜம்ப் பண்ணி ஏற முடியாது. அப்புறம் ஒரு நாள் இப்படி தான் சைக்கிள் ஓட்டி ஒரு ஆள் பிடிச்சி விட்டார், இறங்குற போயிட்டேன். அங்கே ஒரு வழிப்போக்கில் வந்துருந்தவர் ரேரா, அப்போ வேணால் நடைபாதையிலேருந்து ரேரா தான் வருவாங்க. அப்போ ஒரு ஆளை சொன்னாங்க, கொஞ்சம் பிடிச்சி விடுங்களேன் அப்படின்ட்டு. எனக்கு வேலையில் போயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதோட நான் அதோட பார்த்தேன், சரி இந்த ஆள் பிடிச்சி விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை பிடிச்சிக்கிட்டு அந்த அன்னொரு ஆள் வந்து ஜம்ப் பண்ணி எப்படி ஏறுவார், என்ன மாதிரி ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அதே மாதிரி மறுச்சு பண்ணி உட்காந்தேன். ஆனந்த சரியான சந்தோஷம், ஆகா இன்னி வந்து யார் தெய்வம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறங்கி இறங்கி அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப்னே போதேன். இறங்க ஏறா கரெக்டாகிடுச்சு.
0: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி சைக்கிள் மெக்கானிக் திரு மாய அழகு அவர்களுடன் சிறப்பு நேர்காணல். நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி சைக்கிள் மெக்கானிக் திரு மாய அழகு அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: சரி, இப்போ நீங்கள் ஒரு காலையில் வந்து சைக்கிள் ஓட்டுறீங்கன்னா எவ்வளோ தூரம் அதிகபட்சமாக உங்களால் ஓட்ட முடியும், எவ்வளோ தூரம் ஓட்டி போயிருக்கீங்க?
3: நான் ஒரு 10 கிலோமீட்டர் போயிருந்தேன். 10 கிலோமீட்டர் வளாந்தரம் டு ராம்நாடு, நான் டைலராக இருந்தேன்னு சொன்னல, அதனால அதிலே சைக்கிளே போய் அப்போ அட்லஸ் வண்டி இருந்துச்சு, ஹீரோ வண்டி இருந்துச்சு. எட்லஸ் வண்டினா அப்போ வந்து கிடையாது, அது செகண்ட் ஹேண்ட் தான் வண்டி வாங்கணும், புதுசாக வாங்க முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து காசு அதிகம், 2000 ரூபா 2800 ரூபானா புது வண்டி, அப்போ இப்போ 7000 8000 ஆகி போச்சு. நாங்கள் பழைய வண்டியை வாங்கி அதை வேலையில் பார்த்துக்கிட்டு வழிப்போய் தொழில் கற்றுக்கிட்டு வந்தோம். அப்படி இருக்கையில் தான் இந்த சைக்கிள் வேலையும் கற்றுக்கிட்டு கடைசியில் முழு நேரமாக சைக்கிள்லையே இதாயிடுச்சு.
2: ரொம்ப அழகாகவே இருந்துச்சு உங்களோட கதை. அப்படிங்கிறது எவ்வளோ சிரமம் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன நம்மளால் பண்ண முடியுமோ
3: அதை ஒன்றும் கிடையாது. தொழிலை கற்றுக்கிட்டாவே சிரமங்கிறது அது ஆட்டவே தூசியாயிரும், ரொம்ப ஒரு பெரிய இது மேட்டரே கிடையாது. கற்றுக்கிட்டா போதும், எல்லாமே கல் பாறாங்கல்ல கொண்டு கொடுத்தோம்னா செதுக்க செதுக்க எப்படி சிலை ஆக்கிறோமோ அந்த மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவ்வளோ டெவலப் ஆயிரும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக. சொல்லித்தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, கண் பார்த்தா கரைஞ்சாயும். இப்போ டிபிளஸ் டயரை காட்டுன்னு சொல்லுவாங்க, இப்போ மிஷின் வச்சுருக்காங்க, டயரை வச்சு புஷ் பண்ணா தான் அந்த டயர் விடும், ஏர் அப்படியே தான் நிற்கும், லீவர் போட முடியாது. இது அவங்க மிஷின் வச்சு தைக்கிறாங்க, நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை என்ன செய்வோம், டயர் தூக்கி போட்டு லீவரை சிம்பி விட்டுக்கிட்டு அந்த உடி மாதிரி வச்சுருப்போம், ரெண்டு தட்டி தட்டி தட்டிவிட்டு டயர் எங்கிட்டுக்கிட்டு விட்டுரும். அப்புறம் லீவரை போடப்போ ஈஸியாக ஓடி வந்துடும், கலெக்ட் பஞ்சர் போனால் போடலாம், டீப்பை மாத்திரம் மாத்திரம் இல்லை புது டயர் மாதிரி மாத்திரம் அந்த மாதிரி தொழிலாக கொஞ்சம் ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்.
2: சரி, இப்போ இந்த காலகட்ட பசங்களுக்கு இந்த வாடகை சைக்கிள் பற்றி பெருசாக வந்து தெரியாது, ஆனால் ஒரு காலகட்டத்தில் வாடகை சைக்கிள்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரட்டாக இருக்கும். நீங்களும் ஓட்டியிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு?
3: அந்த நேரம் வாடகை வண்டி கூட வச்சுருந்தாங்க, சின்ன பிள்ளைக்கு ஓட்டுறதுக்கு சின்ன வண்டி வச்சுருந்தாங்க, பெரிய ஆளுக்கு ஓட்டுக்கு பெரிய வண்டி வச்சுருந்தாங்க. எல்லாம் சொல்லுவாங்க மணிக்கு வந்து இவ்வளவு 50 பைசா 1 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க, அதை வாங்கி பழகுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது, ஏன்னா இப்போ இன்றைக்கி எடுத்தவங்க சின்ன பிள்ளைகளுக்கு எல்லா வண்டியும் புதுசாக வாங்கி கொடுத்துட்றாங்க. ஏன்னா இன்றைக்கி வசதி வாய்ப்பு எல்லாமே பெண்கள் பொருளாதாரங்களுக்கும் நல்லா இருக்கனால வச்சுக்கிறாங்க. அந்த டயத்தில் அந்த மாதிரி காலகட்டத்தில் கிடையாது, அதாவது வந்து அவர் வீட்டில் 50 பைசா 10 பைசா கட்டவே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சிரமங்கள் இப்போ அது அது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு. சைக்கிள் எல்லாமே வாங்கி மக்கள் ஃபேமிலியில் வீட்டில் பேட்டரி கார் வண்டி வேணுமா என்னென்ன வண்டி வேணும் பிள்ளைகள் வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கு இன்றைக்கி இன்றைக்கி பிள்ளைய பூரா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. எல்லாமே
1: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி சைக்கிள் மெக்கானிக் திரு மாய அழகு அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி சைக்கிள் மெக்கானிக் திரு மாய அழகு அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: இப்ப இந்த காலகட்டத்தில் இந்த சைக்கிள் மேல இருக்கக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு, அதை சொல்லுங்க.
3: ஆர்வம் எப்பயுமே பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஒரு வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு சைக்கிள் ஓட்டணும் என்ன வருத்தம் செய்யும், அது இல்லாமல் இல்லை. என்னென்னா சைக்கிள் வந்து சில பேர் புரிஞ்சு ஓட்டுவாங்க, சில பேர் புரிய முடியாது. சைக்கிள் ஓட்டுறது ஹெல்த்துக்கு நல்லது, ஹெல்த்துக்கு ஏதோ சுற்றுச்சூழலுக்கு வந்து எல்லாமே இந்த மாசு பிடிக்கிறதால சைக்கிள் வந்து சைனாக்காரனே ஓட்டிக்கிறாங்க. சைக்கிள் தான் மென்ன மெயினாக ஓட்டணும்னு விட்டுக்கலாம் அவன் தான் செய்யலாம். ஆனால் நம்ம சில பேருக்கு வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அது வேறு சைக்கிள் ஓட்டுறது அந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து அந்தந்த காலகட்டத்தில் ஓட்டத்தை செய்யுங்க. அப்புறம் தெரியாத பைக்கு அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சிருக்குது, அது சைக்கிள் விட்டு அப்புறம் பைக்கில் போயிருக்கு வரக்கிறது அப்படி ஓடிக்கிறது.
2: சரி, இப்போ நீங்கள் ஒரு ஒரு காலோடையே வந்து சைக்கிள் ஓட்ட வந்து கற்றுக்கிட்டீங்க, நல்லா ஓட்டினீங்க, உங்களோட குழந்தைகளுக்குனா நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தீங்களா?
3: நான் என் பையல்களுக்கு வந்து ராம்நல்ல புது சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், அவன் ஓட்ட பழகினாங்க. அப்புறம் நான் சைக்கிள் ஏன் வண்டி வச்சுருந்தேன், அந்த வண்டி எடுத்து ஓட்ட பழகிட்டாங்க அவங்க. இப்படி இப்படி பிடிங்களா இப்படி போகலாம் பண்ணணும், அப்புறம் அவங்களே பைக் பண்ணி அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பைக்கு தான் வாங்குறேன், அப்போ பைக்கும் பறக்கிறாங்க அப்படியே இருப்பிச்சு.
2: இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்துருக்கா? இப்போ வந்து ஏற்கனவே டெய்லர் ஆகணும்னு சொன்னீங்க, டெய்லர் இருந்துட்டீங்க, சைக்கிள் கடை சைக்கிள் ரிப்பேர் மெக்கானிக் ஆகணும்னு நினச்சிங்க, சைக்கிள் மெக்கானிக் ஆகிட்டீங்க, சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்க, ரொம்ப தூரம் ஓட்டுற அளவுக்கு வந்து கற்றுக்கிட்டீங்க, வேறு ஆச்சும் ஆசை இருக்கா உங்களுக்கு?
3: வேறு என்ன ஆசை இருக்குது? வேறு ஆசை என்ன, காலங்கள் போய்கிருக்கு, பிள்ளையுடைய எதிர்காலங்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது வழிமுறை செஞ்சு கொடுக்கும்.
2: இப்போ சைக்கிள் மாதிரியே நீங்கள் எதுவும் வேறு ஏதாச்சும் அதுக்கு மேலே ஓட்டோ கற்றுக்கிட்டீங்களா? அந்த பைக் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்களா?
3: எக்ஸல் ஓட்டினேன், ஸ்கூட்டி கூட ஓட்டினேன். அப்புறம் சமயத்தில் தான் பயம் ஏற்பட்டு, ஏன்னு கேட்டால் திடீர்னு இதாக இருந்துச்சுன்னா வண்டிக்கு சாந்திருச்சுன்னா ஏதாவது, அப்போ மூணு சக்கரம் ஃபிட் பண்ணால் அது நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரினு சொல்லிட்டு அந்த வண்டியை திருப்பி கொடுத்துட்டேன்.
2: சரிங்க, இப்போ உங்களுக்கு இந்த தொழில் ரொம்ப பிடிச்சிருக்கா?
3: மன நிறைவாக இருக்கு. நான் கடைசியும் பார்ப்பேன், சைக்கிள்ங்கிற மனிதனுக்கு வந்து வேலை பார்க்கறது வந்து எப்பவுமே நம்மளுக்கு ரெஸ்டிங் கிடையாது கிடையாது, வேலை பார்த்து ஆகணுங்கிற எனக்கு மனசில் எப்பயும் உறுத்து.
2: சரிங்க, உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம எஃப்எம்காக நிறைய தகவலை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு. உங்கள்கிட்ட வந்து கதை கேட்கும் போது நீங்கள் உங்களோட வாழ்க்கை என்ன, நம்ம வந்து கற்றுக்கிட்டா போதும், கற்றுக்க முயற்சி பண்ணால் போதும், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா.
3: எஃப்எம் நிர்வாகத்திற்கு பேட்டி எடுத்திருக்காங்க, அதனால வந்து எனக்கு சந்தோஷம் தான். இப்போ இதில் பகிர்ந்துக்கிறது என்ன இருக்குது, இப்போ நல்லது தான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது. ரொம்ப நன்றி.
1: உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி சைக்கிள் மெக்கானிக் திரு மாய அழகு அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல் கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அடுத்த 1 மணி நேரம் நேர்கள் கதை கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலைபாயுதே நிகழ்ச்சி. நேயர்களுக்கு இதமான இரவு வணக்கம் சொல்றது நான் சுல்தானா. இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு நாமக்கல் எம் வேலு எழுதின பிடிக்காத தோசை. கதைக்குள்ள நுழையலாமா? கமலா கமலா, இன்னைக்கு என்ன டின்னர் பண்ண போற அப்படின்னு சொன்னபடி கிச்சனுக்குள்ள ராமன் நுழைஞ்சாரு. என்ன கமலா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருக்க, நான் கூப்பிடுறது உன் காதல விழுகலையா? வேற என்னங்க, தோசை தான் பண்ண போறேன். பழைய மாவு கொஞ்சம் இருக்கு, அத காலி வர பண்ணணும். அத காலி பண்ணாதான் நாளைக்கு மாவாட்ட முடியும். ஏங்க, தோசை வேணாமா, வேற ஏதாச்சும் வேணுமா? சச்ச, ஜஸ்ட் கேட்ட. நீ என்ன பண்ணாலும் சரிதான், தோசைய ஊத்தப்ப மாதிரி பண்ணாலும் சரி, நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி முருக முருக சுட்டாலும் சரி, எனக்கு அது தேவாமிர்தம் தான். போது போதும், என்ன ரொம்ப கலாய்க்காதீங்க. தோசையவே தினமும் குடுக்கறேன்னு சொல்லாம சொல்றீங்களா? வேற என்னங்க பண்றது, அதான் ஈஸியா வேலை முடிஞ்சு போயிரும். பிரிட்ஜ்ல மாவை வச்சமா, அப்புறம் அதை எடுத்து வெளியே கொஞ்சம் வச்சமா, கல்ல சூடு பண்ணுமா, 2 கரண்டி மாவை ஊத்தணுமா, மொறுமொறுன்னு தோசையை சுட்டு சாப்பிட்டுமா, அப்புறம் குழம்பு சட்னின்னு இதையாச்சும் வச்சுக்கிட்டோமான்னு அந்த பொழுதே நமக்கு முடிஞ்சு போயிருங்க. ஆனா மத்த சாப்பாடுனா, அதுக்கு சட்டிய வைக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும், சூடு பண்ணணும், அப்புறம் காரம் உப்பு எல்லாம் பாக்கணும். தோசைக்கு அப்படி இல்ல, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும், டக்கு டக்குன்னு ஊத்துனமா சாப்பிட்டோமா போகணுமான் இருப்போம். கமலா போதும் போதும், நான் விளையாட்டுக்கு தான் உன்கிட்ட பேசினேன், நீ என்னடா சீரியஸா எடுத்துக்கிட்டு லெக்சர் எடுக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். மணி 9 மணிக்கிட்ட ஆச்சு, தோசை ஊத்திரவா? தாராளமா ஊத்து, ஆனா சட்னி மட்டும் போடாத. ஐயோ, முன்னாடி அரைச்சு வச்சாச்சுங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு கடலை சட்னிய பார்த்து பார்த்து அரைச்சேன், தாளிப்பெல்லாம் பிரமாதப்படுத்திட்டேன். நீங்க 1 வாய் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் எப்பயும் 3 தோசை சாப்பிடுற நீங்க கூட 2 கேப்பீங்க. முன்னாடியே சொல்லக்கூடாதா? எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குல்ல. சரி விடு, இன்னைக்கு எனக்கு தோசை சட்னின்னு எழுதியிருக்கு போல, நாளைக்கு பாத்துக்கலாம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சலிப்போட கிச்சனை விட்டு வெளியில போயிட்டாரு. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? சொல்ற பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர்னா ஹாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட்டு. அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்க போகுது, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: பிடிக்காத தோசை அப்படின்ற கதையை அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம்.
3: அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஆமாமா, எனக்கும் ரொம்ப பசிக்குது, முதல்ல எனக்கு தோசை கொடுங்க அப்படின்னு கமலாவோட ரெண்டு பசங்களும் புக்கை மூடி வச்சுட்டு அவங்க அம்மா பின்னாடி வந்து நின்னாங்க. என்னடா, முன்னாடி ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் படிச்சுட்டு அப்புறமா தானே சாப்பிட வருவீங்க, இன்னைக்கு என்ன இவ்வளோ அவசரமா வந்திருக்கீங்க, அவ்வளோ பசிக்குதா? இல்லம்மா, நான் மதியானம் சரியா சாப்பிடல, அதனாலயோ என்னவோ எனக்கு பசி வைத்த கிள்ளுதுமா. அண்ணனுக்கு என்னன்னு தெரியல, அவன்கிட்டயே நீ கேட்டுக்க, நான் கேக்குறேன்னு பொறாம பிடிச்சிட்டு வரானோ என்னவோ. தேவையில்லாம பேசாதடா, யாருக்கு பொறாம, எனக்கும் பசிக்குது அதனாலதான் நான் வந்தேன். அப்படியே மண்டையில ரெண்டு கொட்டுனா. சரி சரி, உங்க சண்டை முதல்ல நிப்பாட்டுங்க, நான் தோசைக்கல்லையே இப்பதான் அடுப்புல ஏத்த போறேன், அது சூடேறி தோசையை ஊத்தி அது முறுகி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், நீங்க முதல்ல போய் படிங்க, இல்லனா ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு அமைதியா உட்காருங்க. மா, தண்ணி குடிச்சா பசி போயிருமா, என்னமா பேசுற? சரிடா சரி, தெரியாம சொல்லிட்டேன், ஒரு கிளாஸ் தண்ணி குடி, அமைதியா போய் உட்காரு, அப்பா எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாருமா, எனக்கு பசிக்குது, முதல்ல எனக்கு தோசை சுட்டு கொடு. சரி, நான் தோசை சுட்டுட்டு உங்களை கூப்பிடுறேன், ரெண்டு பேருமே வந்து சாப்பிடுங்க, ஆனா பொறுமையா போய் வெளியில உட்காருங்க, சண்டை போடுறது அப்புறம் கோவப்படுறது அது எல்லாத்தையும் விட்டுறணும், சரியா? சரிம்மா, நீ தோசை சுடுற வரைக்கும் நான் போய் டிவி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் கமலேஷ் ஹாலுக்கும் போனான். தம்பி போனதுக்கு அப்புறம் அண்ணன் ராஜேஷும் அங்க இருந்து போயிட்டான். ரெண்டு பசங்களும் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் படிக்கிற பசங்க. ஹால்ல போய் ரெண்டு பேரும் உட்கார்ந்ததும், அப்பா டிவி போடுங்களேன். எடுத்து போடுறா, எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுப்பா, நீங்க போய் போடுங்களேன். அது சரி, இந்த ஆறாம் கிளாஸ் படிக்கிற வயசுல உனக்கு கால் வலி வந்துருச்சா, என்னோட வயசெல்லாம் பாத்துக்கோ, அப்போ என் வயசுக்கெல்லாம் நீ வந்தனா என்ன பண்ணுவ? அத பத்தி அப்புறமா யோசிச்சுக்கலாம்ப்பா, இப்ப எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, நான் அண்ணன்கிட்டயும் பேச மாட்டேன், அவன் கூட நான் சண்டை, யார் எனக்கு டிவி ஆன் பண்ணுவா, போய் ஆன் பண்ணுங்கப்பா அப்படின்னு குட்டி பையன் கமலேஷ் அவங்க அப்பா கிட்ட கேக்கும் போது, மறுவார்த்தை பேசாம ராமன் எந்திரிச்சு போய் டிவியவும் ஆன் பண்ணிட்டாரு. உடனே கிச்சனுக்குள்ள இருந்து குரல், ஏங்க தட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க, தண்ணி அப்படியே பிடிச்சு வச்சிருங்க, தோசை முருகலா ரெடி ஆயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் மொத்தமா ஊத்திடுறேன். சரிம்மா சரி, நீ முதல்ல எடுத்து வை, நானும் எல்லாத்தையும் ரெடி பண்றேன், பசங்க நமக்கு வேலை பார்க்க மாட்டாங்க போல் இருக்கு, நானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா ராமன் அவங்க மனைவி சொன்ன வேலைகள் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துட்டு இருந்தாரு. முதல்ல பாய் விரிச்சுட்டு அப்புறம் கிச்சனுக்கு போய் தட்டுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை நல்லா கழுவி கீழே வச்சுட்டு அப்புறம் ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டு வந்து வச்சு அப்புறம் தோசை சட்னின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்டா வச்சுட்டாரு. தம் வீட்டுக்காரர் வேலை பாக்குறத பார்த்ததும் கமலாக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இங்க தோசையெல்லாம் நான் கொண்டு வந்திருப்பேனேங்க, நீங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பரவாயில்லம்மா, இப்ப யாச்சும் தானே பண்ற, இத கூட பண்ண மாட்டேனா? சரிங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் தோசை முடிய முடிய என்கிட்ட சொல்லுங்க, நான் சூப்பரா சுட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துடுறேன். கமலேஷ் தான் கேட்டான், முதல்ல அவன் சாப்பிடட்டுமா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வெளியில போய் அவங்க பையனுக்கு தான் முதல்ல தோசைய தட்டுல வச்சு சட்னி ஊத்தி கொடுத்தாரு. தோசை முருகலா இருந்ததுனாலயும் சட்னி அருமையா இருந்ததுனாலயும் சாப்பிட சாப்பிட வேணும் வேணும்னு இருந்துச்சு. அதனாலயே கமலேஷ் எப்பவும் மூணு சாப்பிடுற பையன் ஆறு சாப்பிட்டான். அதனால தோசை மாவு நல்லா காலியாகிட்டே இருந்துச்சு. இங்கேயே காலியாயிருச்சுன்னா அடுத்து ரெண்டு பேர் இருக்கிறதுனாலயும் தான் எடுத்து சாப்பிடுறதுனாலயும் என்ன பண்றது ஏது பண்றதுன்ற எண்ணம் கமலாவோட மனசுல குடிக்கொண்டு போச்சு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கோன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பிடிக்காத தோசை அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருக்க

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். அப்பா, தோசைனா இப்படிதான் இருக்குமா? இதுல வேற வெரைட்டிஸ் எல்லாம் இருக்காப்பா அப்படின்னு மூத்த பையன் ராஜேஷ் அவங்க அப்பாவை பார்த்து கேட்டான். ஏன் இல்லாம, தோசையில நிறைய வகைகள் இருக்குடா. அப்படியா? எங்க சொல்லுங்க, கேப்போம். தக்காளி தோசை, பூண்டு தோசை, இறால் தோசை, மீன் தோசை, ஏன் இன்னும் நிறைய வகைகள் இருக்கு. பொடி தோசை, நெய் தோசை, பேப்பர் ரோஸ்ட் தோசை, ஊத்தப்ப மாதிரியான தோசை, அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க, குழம்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தோசை மேல ஊத்தி முருக முருக பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கும். வேற என்னென்ன பார்க்கு? இருக்குடா, நிறைய இருக்கு. பொடி தோசை இருக்கு. பொடி தோசைய போட்டு அதுல நெய்ய ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு மசையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அது ராத்திரி மீந்து போயிரும். அத அப்படியே தோசை மேல வச்சு நல்லா ரோஸ்டா சூப்பரா சுட்டு சாப்பிட்டோன்னு வை, அருமையா இருக்கும். நான்லாம் சின்ன பிள்ளையில ரெண்டு தோசை சாப்பிடுவேன். அப்புறம் வளர வளர நல்லா அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு என்னவோ தோசை பிடிச்சு போச்சுதான், ஆனா காலப்போக்குல எனக்கு அது விருப்பத்தட்டமும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்பா,

அப்படியா? அப்ப நம்ம அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றீங்களோ? அம்மானு இல்ல, நமக்கு சமைச்சு கொடுக்கறவங்க, அதாவது நமக்கு வீட்டுல நமக்கு சாப்பாடு அன்போட பரிமாறுறவங்களா இருந்தாலும் சரி, நம்மள பார்த்து பார்த்து கவனிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அது தாயின்னு கிடையாது, தாரமா கூட இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுத்தாகணும். ஒரு சின்ன அப்ரிசியேஷன் தான், அதாவது பாராட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ற சாப்பாடு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ உன்னோட கருத்தை நீ தாராளமா அவங்க கிட்ட சொல்லலாம். அதுவும் கடிஞ்சு பேசாம அன்பா சொல்லணும். நல்லா இருக்கும் போது எப்படி பாராட்டுறமோ அதே மாதிரி, இன்னைக்கு சாப்பாடுல கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு, இன்னைக்கு சாப்பாடுல கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிருச்சுன்னு அமைதியா பாந்தமா சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன இது சாப்பாடு வாயிலே வைக்க முடியல, இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்லாம் பேசிடவே கூடாது. ஒரு நிமிஷம் அடுப்பங்கரையில போய் அடுப்பு கிட்ட நின்னு பார்க்க முடியுமா உன்னால? அவ்வளவு தகதகான வெந்துகிட்டு இருக்கும், தணல் கிட்ட நிக்கிற மாதிரி இருக்கும். நாள் பூரா நமக்காகவே காலையில மதியானம் ராத்திரின்னு மூணு வேளைக்கும் பார்த்து பார்த்து சமையல் பண்றவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? கரெக்டு தான்ப்பா, நானா அம்மாவை எவ்வளவோ திட்டிருக்கேன், சாப்பாடு சரியா பண்ணி தர மாட்டேங்கிறாங்கன்னு கோவப்பட்டிருக்கேன், லஞ்ச் கூட ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகாம போயிருக்கேன். பாத்தியா, நாளா உன் வயசுல இருந்தப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏங்கிருக்கேன், நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டமான்ற ஏக்கத்தோடயே இருந்திருக்கேன். அப்ப பாரு யாரு நல்லா வாழ்ந்திருக்கான்னு, நீ எல்லாம் இருக்கு அதை அனுபவிக்க மாட்டேங்கிற, நான் இல்லாம ரொம்ப ஏக்கங்களை அனுபவிச்சிருக்கேன். சரி சரி, அங்க பாரு கமலேஷ் சாப்பிட்டுகிட்டே இருக்கான், நீ எடுத்து உட்காந்து சாப்பிடு. இல்லப்பா, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் நல்லா சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன சண்டை உங்களுக்கு அப்படி? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறீங்க, அண்ணன் தம்பி தானே நீங்க ரெண்டு பேரும், பேசாம எத்தனை காலத்துக்கு இருப்பீங்க அப்படின்னு ராமன் அவங்க மூத்த பையனை பார்த்து கேட்கும் போது, அதுக்கு ராஜேஷ் என்ன சொல்லிருப்பான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலைப்பாயுதே நிகழ்ச்சியை அன்பான உள்ளங்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறீங்க. பிடிக்காத தோசை அப்படின்ற கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. சொல்லு ராஜேஷ், என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேர் கிடையிலையும்? பின்ன என்னப்பா, அவன் என்னை புரிஞ்சுக்காம பேசுறான். நான் எது சொன்னாலும் அதை எதிர்த்து எதிர்த்து பேசுறான். ஒரு அண்ணன்ற மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். ஸ்கூல்லாம் என்னை ஏற எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான்ப்பா. அப்ப நீங்களே சொல்லுங்க, யார் இறங்கி போனோம்? நான் தான் போய் அவன்கிட்ட பேசணுமா? கமலேஷ், அண்ணன் ஏன் இப்படி பண்ற? அவனுக்கான மரியாதை கொடுக்க மாட்டியா? ஏன் அவகிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க? அப்படி இல்லப்பா, அன்னைக்கு ஸ்கூல்ல என்னோட பேக் பிஞ்சு போயிருச்சு. ஜிப்ப வந்து மாட்டி கொடுறான்னு கேட்டா முடியாதுடான்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் பிஞ்ச பேக்கோட அப்படியே வந்தேன். புக்கெல்லாம் அப்படியே கீழே விழுந்துருமோன்னு பயத்தோடய வந்தேன். என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமாப்பா. அவன் அவன் மட்டும் வீட்டுக்கு சேஃபா வந்துட்டான். ஏண்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? சாதாரண விஷயத்துக்கு இப்படியா சண்டை போடுவீங்க? ஒரு கதை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு காலத்துல ஒரு வயசான தாத்தா இருந்தாராம். அவருக்கு 4 பசங்க. 4 பேர்கிட்டயுமே ஒத்துமை இல்லாம இருக்கும். அவரும் கடைசி காலத்துக்கு போயிட்டாரு. படுத்த படுக்கையா இருக்கும் போது அப்பவும் அவரோட 4 பசங்களும் ஒத்துமையே இல்லாம இருந்தாங்க. அப்ப அவருக்கு ஒரு யோசனை, நம்ம நம்மளோட பசங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி அவங்க ஒத்துமையா இருப்பாங்க, சொத்தெல்லாம் எப்படி சமமா பிரிச்சுப்பாங்கன்னு அவருக்குள்ள ஒரு வருத்தம். அப்ப அந்த முதியவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? ஒண்ணும் பண்ணல, ரொம்ப சிம்பிளா யோசிச்சாரு. ஒரு மரத்துல இருந்த குச்சிய அவங்க பையனை விட்டு ஒடிச்சிட்டு வர சொல்லி அதை 4 துண்டா உடைச்சாரு. உடைச்ச 4 துண்டையும் ஒவ்வொரு பசங்க கிட்டையும் கொடுத்தாரு. அந்த 4 துண்டையும் 4 பசங்க வித்தியாசமா பார்த்தாங்க. என்னவோ பேட்டு கிரகத்துல இருந்து இதையோ கொடுத்த மாதிரி. அப்புறம் உங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? தம்பி, எனக்கு வயசாயி போச்சு. எனக்கு அப்புறம் நீங்க 4 பேரும் ஒத்துமையா இருக்கணும். சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்கன்னு வைங்க, நம்ம குடும்பத்துல நீங்க 4 பேரும் ஒத்துமையா இல்லாம போயிட்டீங்கன்றது மட்டும் இல்லாம நிம்மதியே இல்லாம போயிரும். பாக்குற எல்லாரும் உங்க 4 பேரையும் தப்பா பேசுவாங்க. அதுவே 4 பேரும் ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தீங்கன்னு வைங்க, நீங்களும் சரி உங்களோட குடும்பத்துல உள்ளவங்களும் சரி ரொம்ப ஒத்துமையா பக்க பலத்தோட இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொருத்தர் போய் நிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இந்த குச்சிய ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்களேன். இந்த குச்சியை நான் 4 உடைச்சிட்டேன். இப்ப இதை நான் ஒட்ட வச்சா அது முடியாது. ஒன்னு நான் கைத்த வச்சு கட்டணும், அப்படி இல்லைன்னா நான் எதையாச்சும் வச்சு ஒட்டணும். இது எல்லாத்தையும் நான் பண்ணாலும் வெளியில இருந்து பார்க்கும் போது அந்த குச்சியில ஏதோ ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்குன்றது பாக்குற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுவே அந்த 4 குச்சியவும் நான் உடைக்காம வச்சிருந்தேன்னு வை, அதோட பலமே தனி. அந்த மாதிரிதான் நீங்களும் இருக்கணும். ஒத்துமைன்றது அண்ணன் தம்பியா பிறந்த உங்க 4 பேர் கையிலயுமே இருக்கே தவிர உங்களை பத்த என்னோட கையில இல்ல. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க ஒத்துமையா இருப்பீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஒத்துமையாவும் அனுசரணையாவும் இருந்தீங்கன்னு வைங்க, அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த முதியவர் அவரோட 4 பசங்களை பார்த்து பேசும்போது அப்பதான் அந்த பசங்களுக்கு அண்ணன் தம்பி பாசம்னா என்னன்னே புரிஞ்சிச்சு. இதனால் வரைக்கும் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசாம கொல்லாம கோச்சுக்கிட்டே இருந்த பசங்க அவங்க அப்பாவோட அறிவுரையை கேட்டு திருந்திட்டாங்களாம். அந்த குச்சி மாதிரி நல்லா ஒத்துமையா பலமா இருக்க போறீங்களா, இல்ல பிரிஞ்சு போய் கயிறால கட்டப்பட்டு பிளவு ஏற்பட்டு இருக்க போறீங்களான்னு எனக்கு தெரியல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட பிறக்கிறதெல்லாம் வரும். அது கிடைச்சும் அதோட அருமை புரியாம நீங்க இருக்கீங்களே, உங்களை நான் என்னன்னு சொல்றதுடா அப்படின்னு ராமன் அவங்க பசங்களை பார்த்து ஆதங்கத்தோட பேசும்போது கமலேஷ் அதை கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். வயிறார சாப்பிட்டுட்டு நல்லா ஏப்பத்தை விட்டுட்டு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம், நீங்க சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன்ப்பா. நான் அண்ணன் கிட்ட பேசுறேன், ஆனா அவன் என்கிட்ட பேசுவானா? நான் பேச மாட்டேன்னு யாரடா சொன்னா? நீ என்கிட்ட பேச மாட்டியா பேச மாட்டியான்னு எனக்கும் தோணும். ஆனா நாம ஏன் அவன் கிட்ட போய் பேசணும்? அவன் தானே நம்ம கிட்ட சண்டை போடுறான் அப்படின்னு போயிருவேன். ஆனா இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாயிருவோம். நான் உனக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கேன், உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜேஷ் அவங்க தம்பிய பார்த்து சொல்லும் போது கமலேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கிச்சன்ல கமலா சமைச்சிட்டு இருக்கும் போது தோசமாவும் காலியா போச்சு. அதுக்கப்புறம் கதையில என்னென்னமோ ஆயிப்போச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க அலைபாயுதே நிகழ்ச்சியில. பிடிக்காத தோசை அப்படின்ற கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. ஐயோ, மாவு காலியா போச்சே, என்ன பண்றது? சரி, அவருக்கும் பையனுக்கும் கொடுத்துருவோம், நம்ம பச்சை தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவோம். இப்ப நான் சாப்பிடுறதா அவங்க சாப்பிடுறதான்னு யோசிச்சா என் வீட்டுக்காரரும் பிள்ளையும் தான் சாப்பிடணும், நான் பட்டினியா கூட இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வயிறாறு சாப்பிட்டது போல சிரிச்ச முகத்தோட கமலா தோசை தட்டோட வெளியில வந்தாங்க. வீட்டுக்காரருக்கும் தன்னோட பிள்ளைக்கும் அன்போட பரிமாறினாங்க. வயிறாறு சாப்பிட்டுட்டு கமலேஷ் சோஃபால போய் ஆஸ்வாசமா படுத்துட்டான். என்ன கமலா, நீ சாப்பிடலையா? நான் தோசை சுட சுட சாப்பிட்டேங்க, சுட்டு போட போட தட்டுல எடுத்து வச்சு வயிறாறு சாப்பிட்டுட்டேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ராஜேஷ், நீயும் சாப்பிடுப்பா. எப்பயும் உன்ன தானே சாப்பிடுவ, இப்ப ஏன் நீ சாப்பிடாம இருக்க? இப்ப தானே சொன்னேன் நான் கிச்சன்ல சாப்பிட்டுட்டேன்னு. அதோட அதை விட்டு ரொம்ப பேசாத அத பத்தியே. கமலா, ஏன் இப்படி எல்லாம் நீ பொய் சொல்ற? நீ பொய் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டியா? நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் சாப்பிட்டுட்டேன்னா சாப்பிட்டேன்னு தான் சொல்ல முடியும், அது பொய்யா உங்களுக்கு? இப்போ 6 தோசை சுட்டிருக்கேன்னா நான் 2, ராஜேஷ் 2, நீ 2 சாப்பிடுவோம். இதோ சின்ன பையன் பசியில அதிகமா எடுத்து சாப்பிட்டுட்டான். இருக்கட்டுங்க, இப்ப என்ன ஆயிடப்போது? நான் தண்ணி குடிச்சிட்டேன், என் வயிறு நிறைஞ்சு போச்சு. என்ன கமலா, உன் உடம்ப கெடுத்துக்கலான்னு நீயே பிளான் பண்ணிட்டியா? 3 வேளை சாப்பாடும் ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான ஒண்ணு. அளவுக்கு அதிகமா தான் சாப்பிடக்கூடாது, அளவா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. அதுக்காக சாப்பிடாம வெட்டாங்குடலா படுத்து தூங்குவேன்னு சொன்னா அது எந்த வகையில நியாயம்? தயவு செஞ்சு எனக்காக 2 தோசை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் தட்டுல தோசையை வச்சு சட்னி ஊத்தி அவங்க மனைவிக்கு கொடுத்தாரு. அவர் அன்போடு கொடுக்கும் போது அது கமலாவால மறுக்க முடியல, தோசையும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. கமலா சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே ராமனும் ராஜேஷும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பிட்டுக்கிட்டே ராஜேஷ் அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா உண்மையிலேயே உங்களோட மனசு சூப்பரான மனசுப்பா, அம்மா சாப்பிடலன்றதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவளை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும்டா, அவ சாப்பிட்டாளா சாப்பிடலையான்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம சாப்பிடணுன்றதுக்காக உங்க அம்மா பட்டினியா கிடந்தாலும் கிடப்பா, ஆனா அவளை அப்படி விட முடியுமா சொல்லு? உங்க அம்மான்னு இல்ல, எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும் தம் பிள்ளைய பட்டினி போடணும்னு நினைக்கவே மாட்டாங்க. தன் வீட்டுக்காரரு, தன்னோட பிள்ளைங்க, தன் வீட்டுல இருக்கிற மத்தவங்கன்னு எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு கொடுக்கணும்னு தான் ஒவ்வொரு தாயும் நினைப்பாங்க. அதைத்தான் உங்க அம்மாவும் பண்ணுவா. இன்னைக்கு ஏதோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தெரியாம எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாலோ அது யாருக்கு தெரியும்? வயிறார சாப்பிடுற கமலா, வயிற்றுக்கு மட்டும் வஞ்சகம் பண்ணவே செய்யாத, நம்ம குடும்பத்தை நீ தான் பாத்துக்கிற. உனக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆயிடுச்சுன்னா அப்ப எங்களெல்லாம் யாரு பாத்துப்பா? நீயே சொல்லு, பகிர்ந்து சாப்பிடுவோம். இப்ப தோசை இல்லைன்னா என்ன? உன் நிலைமைய சொல்ல போற, நம்ம அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்க போறோம், அவ்வளவுதானே? அதை விட்டுட்டு நான் தியாகம் பண்றேன்ற பேர்ல வயிறெல்லாம் பட்டினி போடாத. சரிங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன பாசமா அக்கறையா பாத்துக்கிற உங்கள மாதிரி ஒரு வீட்டுக்காரு எல்லா பொண்ணுங்களுக்கும் அமையணுங்க. அது சரி, இதெல்லாம் அக்கறை கமலா, மனசுல இருந்து வரும், தானாவே அது வந்துடும். இது நம்ம செயற்கையா உள்ள எழுத்துக்கணும்னு இல்ல, அதுவாவே வந்துடும். நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நமக்காக மெனக்கடுறவங்களுக்கு நம்ம கண்டிப்பா மரியாதையும் அங்கீகாரமும் கொடுத்தே ஆகணும், அதானே மனித இயல்பு. சரிங்க, நாளைக்கு மாவாட்டிடுவேன், நல்லா 2 டப்பா நிறைய ஊத்தி வச்சிடுறேன், பத்தாமலாம் போகவே செய்யாது. நிறைய மாவு ஊத்தி சூப்பரா தோசை சுட்டு நல்லா சாப்பிடுவோம். கமலா கமலா, நாளைக்கு இட்லி சுடு, ஒரே தோசையா போட வேணாம், கொஞ்சம் மாத்திக்கலாமே. சரிங்க, கண்டிப்பா மாத்திக்கிறேன், நாளைக்கு தோசைக்கு பதிலா இட்லி சுட்டு 3 வகையான சட்னி பண்ணிரலாம், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, மல்லி சட்னி பண்ணிரலாம், ஓகேவா அப்படின்னு கமலா அவங்க வீட்டுக்காரரை பார்த்து சொல்லும் போது அந்த நிமிஷத்துல ராமனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க இட்லி ஊத்தி கொடுக்கறாங்கன்றதுக்காக இல்ல, அவங்க மனைவியும் சரி அவங்க பசங்களும் சரி மன நிம்மதியோட இருக்காங்கன்றதுக்காக.
நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: செய்தி சொல்லட்டா.
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நல்ல

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
0: ஒழிப்போம்,
2: உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்குற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அஜி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது, அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க வரும்போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும்போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: I love you, Dole.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா, இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம். கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியும்.

0: அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அருணாச்சலம் மற்றும் ரோஜாவனம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: அமரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கோடை காலத்துல குழந்தைகள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அம்மாக்கள் வீட்டுல உள்ளவங்க எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோடை காலத்துல வெயில் கொஞ்சமா இல்லங்க, நிறையவே கடுமையா இருக்கிற நேரம்னு கேட்டீங்கன்னா காலை 10 மணில இருந்து மதியானம் 2 மணி வரை. அந்த ஒரு நேரத்துல சூரியனோட புற ஊதா கதிர்கள் கடுமையா இருக்குமா? இந்த நேரங்கள்ல அம்மாக்களும் சரி வீட்டுல உள்ளவங்களும் சரி பிறந்த குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகாதது சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட சருமம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது, சூரியனோட கதிர்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகிரும். அதனால நண்பகல்ல கூட்டிட்டு போறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஒருவேளை நண்பகல்ல கொண்டுதான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தா கூட கை குழந்தைகளை ஒரு காட்டன் துணியால போத்தினபடி கொண்டு போகலாம்.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று அருணாச்சலம் மற்றும் ரோஜாவனம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்து அடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அருணாச்சலம் மற்றும் ரோஜாவனம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: ஜூனியர்

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பம் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன். இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வெயில் காலத்துல இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் அவஸ்தப்படுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேர்க்குரு தாங்க. வேர்வை அப்படின்றது உடல்ல இருக்கிற உஷ்ணம் வெளியேற ஒரு நிலைதான். இது சருமத்துல இருக்கிற சின்ன சின்ன துளை வழியா வெளியேறும். இந்த துளை எல்லாம் அடைக்கும் போதுதான் வேர்வை சின்ன சின்ன கொப்புளமா மாறிடும். அப்படி வேர்க்குருலாம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் கூலிங் பவுடர் வாங்கி போட்டு தேய்ப்போம். அதுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய ஒரு 4-5 சொட்டு எடுத்து உடல் ஃபுல்லா தேய்ச்சாலே வேர்க்குருனால வரக்கூடிய அரிப்பு தடுக்கப்படுதான்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணா, இங்க வா.
0: ஹே, சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தூங்க மாட்டேன்.
1: ஒரு குழந்தை பிறந்ததம்மா,
0: தூங்க மாட்டேன்.

எடுப்பார் சிரிப்பார் இழப்பார் அழுவார்

0: இருந்தார் நடந்தார் கிடந்தார் முடிந்தார் யார் யாரோ முடிந்தார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீ
1: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
2: வெயில்ல போறோம்னா எந்த அளவுக்கு கூட தொப்பி எடுத்துட்டு போறது முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம முகத்துக்கு சன்ஸ்கிரீன்ங்கிற கிரீம் போட்டு போறது முக்கியம். இத நிறைய பேரும் அது ஒரு மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம தோலை வெயில்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு கவசம்னு கூட சொல்லலாம். அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்போ சன்ஸ்கிரீன் போட்டா விட்டமின் டி கிடைக்காதோ அப்படின்லாம் தோணலாம். ஆனா அதான் இல்ல, எந்த சன்ஸ்கிரீன் போட்டாலுமே 95-98% வரை பாதுகாப்பு தரும். மிச்சம் 2% மூலமா விட்டமின் டி நம்ம உடம்புக்குள்ள போகும்னு சொல்றாங்க. சன்ஸ்கிரீன் போடுறது மூலமா என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது தடுக்கப்படுது. அதாவது சின்ன வயசுலேயே வயசான தோற்றம் ஏற்படுத்த காரணமான சூரியன் இருந்து வரக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குது இந்த சன்ஸ்கிரீன். அதனால எந்த வயதினருமே இந்த வெயில் காலங்கள்ல சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம்.
1: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்

0: இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
1: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
0: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
0: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
2: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க தங்க.

0: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்த முயல்கள்.

கலையும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரி.

Wonderful.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 27 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்
1: நான். எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குள்ள. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: பசங்களா, சைக்கிள் மதுவத்தல என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடா.
6: ஓரமா போயா?
7: ஓரமா போயா?
6: ஓரமா போயா?

0: போறம்போ போறம்போ ஏ கழுவி கழுவி ஐயோ
1: மாரியாத்தா காளியாத்தா சும்மா போறோம் மேலே வட்டிய கொண்டாந்து இடிச்சுட்டா.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி, கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல, புதுசா ஒரு

0: நீ ஏமாந்துராதன்னு சொல்றேன், ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு, இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரியாளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
1: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சுட்டு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டே நாம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்காம். அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வராது. மாறா இந்த ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்துதான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.